நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 18 நாள், 2026 ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை.

0: சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டோம்.
1: குறளமுதம்
2: ஊழ் 38 அதிகாரம் 5 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சூத்தில்லை வனம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலரில் செவிச்செல்வம் வழங்குபவர் எம் ராஜா அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் தரும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் உயிர் நீர். பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். காலை மணி 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணி

0: பதிவுக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பில் மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு காதலன் காதலா காதலா ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10க்கு மங்கையர் உலகம், தூங்காத கண்கள், திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50க்கு பாப்கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45க்கு மாநில செய்திகள், பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். பிற்பகல் 2:30க்கு கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து திரைக்களஞ்சியம். பிற்பகல் 3 மணிக்கு இசை தூரல், 4 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. மாலை 4:30க்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள், 7:00 உற்சாகம் உச்சம். இந்நிகழ்ச்சியில் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஓசூர் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பகவல்லி அவர்களின் பகிர்வுகள். இந்நிகழ்ச்சி முதல் அலைவரிசையில் காலை 10:45க்கு, 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அரக்கு பூச்சியின் பயன்கள் பற்றிய நேர்முகத்தில் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சந்த் ஆசிப் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனியராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 8:45க்கு வானொலி நேயர்கள் பங்கேற்கும் சித்திரம் இடம்பெறும், 9:00 அரங்கிசையில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் டி ஆர் நவநீதம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச் சுடர், 10:00 அரங்கிசையில் டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜாச்சாருள் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கேட்டது நிகழ்ச்சி நிரல். சில நொடிகளில் தொடர்வது.
1: நேரம் 6:00. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2

0: பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மணி 2 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: Mr. Chauhan has spoken to chief ministers of all states for their participation in this campaign. The minister also appealed to union ministers and other public representatives to join the initiative. He also virtually interacted with the Krishi Vigyan Kendras, ICAR institutes, agricultural universities, senior agriculture officials of central and state governments, and urged them to take the campaign forward with public participation. West Bengal Chief Minister Suvendu Adhikari will expand his cabinet today. 35 new ministers will be inducted into the Council of Ministers. The swearing-in ceremony will take place at Lok Bhavan at 11 a.m. The fresh inductions will significantly scale up the Adhikari administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly. The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H. Devi Gowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalised seat sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nander seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arath Sariputra and Arath Mahamogalan were ceremonially enshrined at the Ganden Tengchen Ling Monastery in Ulaanbaatar, Mongolia on the occasion of Buddha Purnima 2026. Arath Sariputra and Arath Mahamogalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது, இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி

0: வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள், அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள்திரை எண்ணிச் செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப, இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்துக் கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: இசைக்கும் தென்றலாய் காற்றையும் சுகமாக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

இந்த உலகத்தில் மரம், மலை, கடல், பூமி என எங்கும் அன்பால், நேசத்தால், காதலால், கருணையால் நிரம்பி வழிகிறது. மனிதனுக்கு தொட்டு ஸ்பரிசித்து கட்டி அணைத்து கவர்ந்து கொள்ளும் கலைநயம் தெரியவில்லை, அவ்வளவுதான்.

பாடலை பாடியிருந்தார் பாம்பே ஜெயஸ்ரீ. பணத்தை மட்டும் சம்பாதித்தவர் இருக்கும்போது வாழ்கிறார், அன்பையும் உறவையும் சேர்த்து சம்பாதித்தவர் இறைவனடி சேர்ந்த பிறகும் வாழ்கிறார். ஒவ்வொரு நாளும் இளமை கலைகிறது, முதுமை படர்கிறது. ஏனெனில் காலம் நம் கையில் இல்லை, காலத்தின் கையில்தான் நாம் இருக்கிறோம். விழிப்போடு இருப்பதுதானே சரி. ஆனந்த் ராகத்தின் அடுத்த பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமதின் குரலில்.

கவலையில்லாத மனிதன் உலகில் உண்டு, ஆனால் சிக்கல் இல்லாத மனிதன் உலகிலேயே இல்லை. வாழ்க்கையில் சிக்கல்கள் அவசியம்தான். சிக்கல்கள் நம்மை வலிமையாக்கும், புதிய பாடங்களை கற்றுத்தரும், நம்பிக்கையோடு முன்னேற தூண்டும். பி வசந்தா பாடும் பாடல் ஆனந்தராகத்தில் அடுத்து திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்

கோவில் செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை சேஷவாகனம். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இரவு 7 மணிக்கு வேப்பமர வாகனம்.

0: மரபிசையோடு பண்டிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரை இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு தொடுங்கள் தொலைபேசி எண்கள் 0431, திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1, 240-106-102-1, வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 18 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம். வயக்காடு.

0: அண்ணா அண்ணா என்னண்ணா
1: காலையிலேயே பட்டாப்பட்டி ட்ரௌசரை போட்டுட்டு கிளம்பிட்டீங்க? எங்கண்ணா?
2: கிளம்பிட்டேன் தம்பி, கிளம்பிட்டேன். இந்தா ஐநா சபை இருக்குல்ல, ஐநா சபை.
1: ஆமா,
2: அங்க அண்ணனை பேச கூப்பிட்டுருக்காங்கப்பா. அதான் ஒரு எட்டு போய் பேசிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன்பா.
1: அங்கே போக இந்த பட்டாப்பட்டி ட்ரௌசர்லாம் செட் ஆகாதானே?
2: ஓ அப்படியோ, அப்போ வேற என்னத்தான் செட் ஆகும்?
1: உங்களுக்கு கோவணம் தானே செட் ஆகும்.
2: என்னப்பா தம்பி கிண்டல் பண்றியா என்ன?
1: ஆமா, நீங்க மட்டும் ஐநா சபையில பேச போறேன்னு சொன்னது மட்டும் நக்கல் இல்லையா, கிண்டல் இல்லையா?

0: இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் எப்படிப்பா பொறுப்பாவேன்? நான் பேச போகிறது தவக்கலையில் நடக்க போகிற ஐயனார் சபையைத்தான் சுருக்கி ஐநா சபைன்னு சொன்னேன்.
1: இப்படி சுருக்கி சொன்னால் எனக்கு எப்படி விளங்கும்? சரி, சபையில் என்ன பேச போகிறீங்கன்னு சொல்லுங்க.
0: தம்பி, ஊரில் உள்ள எல்லா விவசாயிகளும் பணம் இருக்குதோ இல்லையோ கடனை உடனே வாங்கி கம்பி வேலையை போட்டுடுறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு தான் ஏற்படுது. அதை தடுக்க உயிர் வேலி அமைக்கணும்னு சொல்ல போகிறேன்ப்பா.
1: அது என்ன உயிர் வேலின்னே? புது மேட்ரால இருக்கு.
0: அப்படி கேளு தம்பி, சொல்கிறத கேளு. வரப்பில் இரும்பு வேலிக்கு பதிலாக அடுக்கு முறையில் கிழுவை, குடுக்காப்புளி, கருவேல மரம், குடைவேல மரம், காக்கா முள், சங்கு முள், யானை கத்தால் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அது, சப்பாத்தி கள்ளி, அகத்தி, இலந்த செடி, நல்ல ருசியாக இருக்குமே, கலாக்கா செடி, காரை முள், சூற முள், வில்வம், முள் கிழுவை, சூடான் முள், முள்கள்ளி, பரம்ப முள், பரண்டை, இதெல்லாம் நடலாம். நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருப்பா. கேட்டுக்க, இன்னும் அது கூட தூதுவளை, பண்ணைக்கீரை, கோவக்காய், செம்பருத்தி, வெட்டி வேறு, எலுமிச்சம், நல்லா இருக்குமே ஜூஸு,
1: ஆமாம் ஆமாம்,
0: உங்கள் எரும மாட்டு கூட கொடுப்பிய, அது, மருதான, சோத்துக்கத்தால, நிலவேம்பு, சிறியானங்க, பெரியானங்க, ஆடாதொட, ஊமத்தை, காட்டாமணக்கு, இதெல்லாம் சேர்த்து போட்டால் அது நல்ல உயிர் வேலி ஆயிடும் தம்பி. அந்த உயிர் வேலிகள் நல்லா வளர்ந்தா குருவி, ஓணா, தவளை எல்லாம் விவசாயத்தை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை கொண்டுடும். பாம்பு, ஆந்த, இதெல்லாம் வந்து எலிகளை பிடிச்சிரும். ஆடு மாடுகள் வேலியில் மேயும் போது உயிர் வேலியில் உள்ள பல வகையான மூலிகைகளை சாப்பிட்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை தம்பி, நிறைய இடங்களில் திருடர்கள் விவசாயிகளோட மோட்டார் பம்பு செட் ரூமில் புகுந்து மின்சார ஒயர்களை அறுத்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை கட்டுப்படுத்தவும் இந்த உயிர் வேலி நமக்கு உதவுது. உயிர் வேலி அமைச்சா ஈஸியாக திருடர்கள் வந்து திருடிட்டு போக முடியாது. எப்படி?
1: அட சூப்பர்ண்ணே, நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிண்ணே.
0: அப்படி சொல்லு.
1: ஒன்று செய்யங்கண்ணே, இந்த பாறை மாதிரி இருக்க என் நெஞ்சில் உங்கள் கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக போடுங்கண்ணே.
0: போட்டுருவோம்.
1: அந்த கையெழுத்தை பத்திரமாக பார்த்துக்குவேண்ணே.
0: தம்பி, பாறையில் என் பேனா எழுதா.
1: சரி.
0: அதனால் என்கிட்ட இருக்கிற ஒரு கோணி ஊசி. என்னதே?
1: கோணி ஊசியா?
0: கோணி ஊசியை வச்சு நற நறன்னு கீறி கையெழுத்து போட்டுடவா? நல்ல கூர்மையா இருக்குப்பா கோணி ஊசி.
1: பெரிய மனுஷன் கையெழுத்து போட கேட்டா என் நெஞ்ச சிதைச்சிடுவீங்க போலயே.
0: நீ தானப்பா பாறை நெஞ்சுன்னு சொன்ன.
1: ஒரு பேச்சுக்கு சொன்னா ரத்தத்தை பாத்துருவீங்க போலயே.
0: இந்தப்பா இந்தப்பா, இங்க வாப்பா.
1: நான் கிளம்பிட்டேனே.
2: நிகழ்ச்சியில் இனி இன்று உலக பால் தினம். உலக பால் தினம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பினால் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய உணவாக பாலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு சிறந்த நாளாகும். 2026ஆம் ஆண்டிற்கான உலக பால் தினத்தின் மைய கருத்து பெண் விவசாயிகளை கொண்டாடுதல் என்பதாகும். பால்வளத்துறையில் பெண்களின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இக்கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம் பாலாகும். உலகளவில் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கும் பால் துறையின் தாக்கத்தை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் பால் மனிதர்களுக்கான ஒரு வரமாகும். ஆம், டீ, காபி, தயிர், மோர், வெண்ணெய், நெய் என நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. தினமும் 500 மில்லி அளவு பாலை அருந்துவது உடல் நலனுக்கு உகந்தது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள்.

பால் வளத்தை அள்ளித்தரும் கறவை மாடுகள் நமது செல்வமாகும். ஆம், கறவை மாடுகளில் காணப்படும் பால் காய்ச்சல் என்பது ஒரு நோய் அல்ல, இது ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தினால்தான் ஏற்படுகிறது என உணர்த்துகிறார் சேலம்.

0: கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி. லாவண்யா அவர்கள்.
1: நம் நாடு வந்து விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டில் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் வந்து கால்நடை வளர்ப்புக்கும் உள்ளது. நம்ம நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தோம்னா சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அதிகப்படியான எண்ணிக்கையில் மாடுகள் இல்லைனாலும் ஒரு 5-10 எண்ணிக்கையிலான மாடுகளை வச்சு தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரியான மாடுகள் வளர்க்கும் போது மிகவும் முக்கியமாக அவங்க பால் உற்பத்தியை நம்பி மாடுகளை வளர்க்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் வளர்க்கும் போது நம்ம பல்வேறு வயதுடைய மாடுகளை நம்ம வளர்க்குறோம். கன்றிலிருந்து காளை மாடுகளும் சரி, உழவுக்கு பயன்படும் காளை மாடுகள், கறவை மாடுகள், இல்லை வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளையும் நம்ம வளர்க்குறோம். இதில் அதிகமாக

நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளையும் நம்ம வளர்க்குறோம். இதில் அதிகமாக எளிதில் நோய்வாய்ப்படக்கூடிய மாடுகள் வகை பார்த்தோம் அப்படின்னாவே அது கறவை மாடுகளாகவும் அண்மையில் கன்றுகின்ற மாடுகளாகவும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்று போடக்கூடிய நிலையில் இருக்க மாடுகள் அல்லது அண்மையில் கன் போட்ட மாடுகளில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அது இல்லாமல் அதனோட உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு, தாது உப்புகளோட இழப்பு காரணமாக நோய் எதிர்ப்பு திறனும் குறைந்து எளிதில் வந்து இந்த மாடுகள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமாக கறவை மாட்டுலையும் எருமை மாடுகள்லையும் எருமல் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோய். இது வந்து ஒரு நோயே கிடையாது. பால் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்கு. இது ஒரு நோய் கிருமியினால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று கிடையாது. இது முக்கியமாக கால்சியம் என்ற சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலதான் இந்த பால் காய்ச்சல் ஏற்படுகிறது. அதிக அளவு பால் கறக்கக்கூடிய மாடுகளை தான் பாதிக்குது. ஆனா இந்த காய்ச்சல்ங்கிற சொல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா இந்த கால்சியம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல காய்ச்சல் இருக்காது. இதனோட முக்கியமான அறிகுறி வந்து காய்ச்சல் இருக்காது, இல்ல உடலுடைய வெப்பநிலை வந்து சராசரிக்கும் குறைவாக தான் இருக்குமே ஒழிய இந்த கால்சியம் குறைபாட்டுல காய்ச்சலே இருக்காது. இந்த பால் காய்ச்சல் அப்படின்னு நம்ம உபயோகிக்கப்படக்கூடிய சூழல் வந்து நம்ம ஒரு தவறான புரிதலாதான் இருந்து வருது. இந்த காரணங்களை எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த பால் காய்ச்சல் வருவதற்கு முன்னாடியே தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகளான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற நாற்றுகள் குளித்தட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாற்றுகள் தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843218818. மீண்டும் ஒருமுறை அழைப்பேசி எண் 9843218818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று காலை 8 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் உயிர் நீர் பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
2: மாநில செய்தி அறிக்கை. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை

0: 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார் ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா லிண்டா கோம் மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 55 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று உலக பால் தினம். ஊட்டச்சத்துக்கான சிறந்த ஆதாரம் பால். பால் பண்ணை தொழில் பல கோடி பேரின் வாழ்வாதாரம். உலகளாவிய உணவான அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பால் உலக பால் தினம் முதன் முதலில் 2001 அனுசரிக்கப்பட்டது. நாட்டின் தலைசிறந்த ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றான டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தோராப்ஜி டாடா அறக்கட்டளையினால் இதே நாளில் தொடங்கப்பட்டது. ஆண்டு 1945. முன்னாள் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1996 மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபை உறுப்பினராகவும் பணியாற்றிய இவர் ஆந்திர முதல்வராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கையே என்ற ஹெலன் கெல்லரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1968 விழிச்சவால் செவித்திறன் குறைபாட்டால் தன் உணர்வுகளை எந்த வகையிலும் வெளிப்படுத்த இயலாமல் தவித்த அவர் வாழ்வில் ஒளியேற்றினார் ஆசிரியராக வந்த ஆனி சலிவன். புத்தகங்களை தனது உற்ற துணையாக கொண்ட இவர் தன்னுடைய வாழ்க்கையை

ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற நூலாக வடித்துள்ளார். இது தவிர லைட் இன் மை டார்க்னஸ் உள்ளிட்ட தன்னம்பிக்கை தரும் நூல்களையும் தந்தவர். தான் பேசாமல் தன்னை பற்றி உலகையே பேச வைத்தவர் ஹெலன் கெல்லர். கட்டுரையாளர் கே.ஏ. அப்பாஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1987. எனது மரணத்திற்கு பின்னர் என்னை சந்திக்க விரும்பினால் நான் எழுதியிருக்கும் 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களில் ஒன்றை எடுத்து படியுங்கள். அவ்வாறில்லையெனில் நான் தயாரித்த அல்லது வசனம் எழுதிய திரைப்படங்களில் ஒன்றை பாருங்கள். பழுப்பேறிய செய்தித்தாள்கள் உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாதெனில் நூலகத்துக்கு சென்று நான் எழுதிய ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை வாசியுங்கள். அங்கே நான் உங்களுடன் இருப்பேன் என்கிறார் கே.ஏ. அப்பாஸ். நவீன பெங்களூருவை கட்டமைத்தவராக கருதப்படும் சேஷாத்ரி ஐயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1845. மைசூரு ராஜ்யத்தில் மிக நீண்ட காலம் திவானாக பணியாற்றுகையில் ரயில்வே, நீர்ப்பாசனம், சுரங்கப்பணிகள் ஆகியன முன்னேற்றம் பெற்றன. பெங்களூருவில் கண்ணாடி மாளிகை, விக்டோரியா மருத்துவமனை, விவசாய வங்கிகள் என மக்கள் நலப் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் சேஷாத்ரி ஐயர். முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. 2004 முதல் நடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வென்ற இவர் 2019 ஆண்டு ரயில்வே இணையமைச்சராக பொறுப்பேற்றார். துறை சார்ந்த தகவல்களை துல்லியமாக எடுத்துரைப்பதில் வல்லவரான சுரேஷ் அங்காடி கரோனா பெருந்தொற்றினால் 2020 செப்டம்பரில் காலமானார். லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்ற சர் ஏ டி பன்னீர்செல்வம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1888. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற இவர் 2 உலகப் போரின் போது ஆங்கில அரசின் போர்க்கால அமைச்சரவைக்கு ஆலோசகராகவும் பணியாற்றினார். தமிழ்வேள் உமா மகேஸ்வரனுடன் இணைந்து தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் ஏ டி பன்னீர்செல்வம். எளிய விவசாய பின்னணியிலிருந்து உயரிய பதவிகளை அலங்கரித்த ஹெச் டி தேவேகவுடா நாட்டின் பிரதமராக பதவியேற்ற நாள் இன்று. ஆண்டு 1996. பளு தூக்குதலில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் கர்ணம் மல்லேஸ்வரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. 1994 உலக பழுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் என பல பதக்கங்களை வென்றதோடு 2000 ஆண்டில் சிட்னி ஒலிம்பிக்கில் 69 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஒரே பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் மல்லேஸ்வரி.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மலர்கள் தேடும் வண்டு போல மனித மனம் தேடும் இன்பம் கிடைப்பதோ சில துளிகள், காத்திருப்பதோ பல வழிகள். இன்பம் எனும் தேனை பருக துன்பம் எனும் பூக்களை தாங்கத்தான் வேண்டும். கசக்கும் அனுபவங்களை வென்றுவிட்டால் வாழ்க்கை என்றுமே இனிக்கும் தேன்தான். இசையோடு FM Rainbow 102.1 பாடல்களும் தகவல்களும் தர காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி.
1: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
2: அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோரே, திருச்சி வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்களை அவர்களது கற்றல் திறன் அடிப்படையில் தரம் பிரிக்கின்ற நடைமுறை இருக்கின்றது. ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனர். கற்றல் என்பது அறிவை தேடுவதற்கான செயல்பாடு. ஆனால் மாணவர்களிடையே எப்போதும் யார் முந்தி என்ற ஒரு போட்டி மனப்பான்மை காணப்படுகிறது. கெடுவாய்ப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளிகள் என அனைத்து தரப்புமே இந்த போட்டிகளை ஊக்குவிப்பதாகவே இருக்கின்றன. அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்க பள்ளிகளுக்கிடையே போட்டி, கல்வி மாவட்டங்களுக்கிடையே போட்டி, மாநில அளவில் யார் முதலிடம் என்ற போட்டி. இந்த போட்டிகள் ஒருவேளை மாணவர்களின் செயல்பாடுகளுக்கு ஊக்கம் தருவதாக இருக்கலாம். ஆனால் அறிவை தேடும் மகிழ்ச்சியான கற்றல் என்ற நோக்கம் இங்கே சிதைக்கப்படுகிறது. எறும்பு முதல் யானை வரை ஒவ்வொரு உயிரினமும் தனது வாழ்க்கைக்காக வாழ்க்கையின் போக்கில் கற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஆறறிவு மனிதன் கல்வியை ஒரு போட்டிக் களமாக மாற்றியிருக்கிறான். விளையாட்டை மலையாளத்தில் களி என்று சொல்வார்கள். களி என்றால் களிப்பு, மகிழ்ச்சி தருவது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? விளையாட்டும் கூட ஒருவரை மற்றொருவர் வெல்வதற்கான போட்டியாகவே ஆகிவிட்டது. இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் அரசியல் பகைமை அணிகளுக்கிடையே விளையாட்டு போட்டிகளில் பிரதிபலிக்கிறது. போட்டிகள் குழந்தைகளிடத்தில் நட்புக்கு மாறாக எதிர்ப்பையும் வெறுப்பையும் விதைக்கின்றன. போட்டிகளால் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். உடன்படிக்கும் மாணவனின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை மிக கடுமையாக தாக்கி காயப்படுத்துகின்ற நிகழ்வுகள் கூட சில இடங்களில் நடந்திருக்கின்றன. போட்டியை சமாளிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் குறுகி போவது, தற்கொலை செய்து கொள்வது போன்ற தவறான முடிவெடுக்கும் விபரீதங்கள் கூட நடந்து விடுகின்றன. ஆரோக்கியமான போட்டிகள் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதே சமயம் வெற்றி தோல்விகளை சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை குழந்தைகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கால்பந்து, கிரிக்கெட் போன்ற பிரபல விளையாட்டு போட்டிகளின் போது ஒவ்வொரு அணிக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகிறது. இந்த ரசிகர்களே எதிரிகளாக மாறி பிரிந்து விவாதம் செய்வதை பார்க்க முடிகிறது. இத்தகைய போட்டிகளை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதன் பின்னணியில் நிறைய வணிக நோக்கங்களும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தவிர்த்து கல்வியாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் அதற்கான சரியான நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். நல்ல நட்பையும் இணைந்து செயல்படும் குழு மனப்பான்மையையும் வளர்ப்பதாக கல்வியும் விளையாட்டும் இருக்க வேண்டும். அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி. அன்பான குழந்தைகளே, எனது அக்கா குருவி பாடல் தொகுப்பில் இருந்து ஒரு பாடல், குடைராட்டினம்.

0: செவிச்செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
3: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்று திருச்சிராப்பள்ளி மாநகரத்திற்கு வருகை தருவதால் காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெறும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் மாநகர பேருந்துகள் அனைத்தும் மரக்கடை வழியாக மெயின்காட்கேட் காந்தி சிலை அருகில் பயணிகளை இறக்கிவிட்டு மேலரன் சாலை வெஸ்ட் புலிவார் ரோடு வழியாக செல்லும். திருவானைக்கோவில் வழியாக வரும் பேருந்துகள் அனைத்தும் மாம்பழச்சாலையில் இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும். கரூர் சாலையிலிருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் கேடி சந்திப்பு, சாஸ்திரி சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்லும். கடலூர், பெரம்பலூர், அரியலூரிலிருந்து வரும் பேருந்துகள் திருவானைக்கோவில் வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் கொள்ளிடம் புறவழிச்சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும். சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் செல்ல அனுமதி இல்லை. எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். சில நொடிகளில் செய்திகளை தொடர்ந்து காலை மலர்.
7: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபர்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி

0: புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சூராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணி

0: ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2, க்ருணால் பாண்டியா 1 வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்சிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலரோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு வருகை தருவதால் காலை 7 மணி முதல் மதுரையிலிருந்து சென்னை செல்லும் கனரக வாகனங்கள், துவரங்குறிச்சியிலிருந்து மணப்பாறை குளித்தலை முசிறி பெரம்பலூர் வழியாகவும், திண்டுக்கல்லிலிருந்து சென்னை செல்லும் கனரக வாகனங்கள் மணப்பாறையிலிருந்து குளித்தலை முசிறி பெரம்பலூர் வழியாகவும், சென்னையிலிருந்து மதுரை திண்டுக்கல் செல்லும் கனரக வாகனங்கள் பெரம்பலூரிலிருந்து முசிறி குளித்தலை மணப்பாறை வழியாக செல்லும், தஞ்சாவூர் புதுக்கோட்டை செல்லும் கனரக வாகனங்கள் பெரம்பலூரிலிருந்து

0: இருந்து அரியலூர் வழியாக செல்லும். புதுக்கோட்டையிலிருந்து சென்னை செல்லும் கனரக வாகனங்கள் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் வழியாக செல்லும். தஞ்சாவூரிலிருந்து கரூர் செல்லும் கனரக வாகனங்கள் அரியலூர், பெரம்பலூர், துறையூர் வழியாக செல்ல வேண்டும். கரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் கனரக வாகனங்கள் குளித்தலை, முசிறி, பெரம்பலூர், அரியலூர் வழியாக செல்லும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறார். ஹெலிகன் அன்னாசி பழம். சொந்த ஊர் இங்கிலாந்து. அங்கே இருக்கக்கூடிய கான்வால் பகுதியில் ஹெலிகன் தோட்டங்களில் பாரம்பரிய முறையில் ரொம்ப குறைந்த வெப்பநிலையில் பயிரிடுறாங்க. விக்டோரியன் காலத்தில் பயன்படுத்தின பிரத்யேகமான ஒரு உரமும் போடுறாங்க. குதிரை சாணம் கலந்த உரம் அது. அந்த அன்னாசியை சாகுபடி செய்கிறாங்க. ஒரு பழம் விளையறதுக்கு 2 வருஷம் ஆகும். வழக்கமான அன்னாசி பழத்தை விட ரொம்ப இனிப்பாக, நார் சத்தோட மென்மையாக இருக்கும். ரொம்பவே அரிதான, விலை உயர்ந்த இந்த ஹெலிகான் அன்னாசி பழத்தோட விலை 1.5 லட்சத்திலிருந்து 13 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. நம்ம ஊரில் 1 கிலோ அன்னாசி பழம் 70 ரூபாய். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். 1 கிலோவிற்கு தக்காளி 42 ரூபாய், கத்திரிக்காயும் அவரைக்காயும் 1 கிலோ 80, வெண்டைக்காய் 20, கொத்தவரங்காய் 30, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 54, சுரைக்காய் 26, சௌசௌ 44, புடலங்காயும் பீர்க்கங்காயும் 1 கிலோ 50 ரூபாய், கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30, கேரட் 74, முட்டைகோஸ் பீட்ரூட் 2 1 கிலோ 50 ரூபாய், பச்சை பட்டாணி 200, காலிஃப்ளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 130, பூசணிக்காய் பரங்கிக்காய் 1 கிலோ 22, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். தெரிஞ்சு கொண்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம் 1 கிலோவிற்கு.
1: உற்சாகமான இந்த காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். வெண்புலிங்கிற நோய் எதனால ஏற்படுது, அதை குணப்படுத்த முடியுமா? ஒருத்தருட்டு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அது பரவக்கூடிய நோயா டாக்டர்?
2: விட்டிலிகோங்கிறது நம்மளோட கலர் கொடுக்கக்கூடிய ஒரு செல், இந்த மெலனின் ஆர் மெலனோசைட்டுன்னு சொல்றோம். இந்த செல் எங்கெங்க இந்த மாதிரி வெள்ளையா இருக்கோ அவங்களுக்கு ஃபோக்கலா அந்தந்த இடத்துல துளி கம்மியா இருக்கிறது ஸ்கின் பயோப்சி மூலமா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது தவிர தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம் இதோட அசோசியேட்டடா. அதே மாதிரி விட்டமின் டிக்கும் இந்த கலர் கொடுக்கக்கூடிய செல்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓவர் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்பினிசம்னா நம்மளோட உடம்புல எந்த இடத்துலையுமே கலர் கொடுக்கக்கூடிய செல்களுக்கான பிரசன்ஸே இல்லை அப்படின்னா வரக்கூடிய கண்டிஷன் தான் ஆல்பினிசம். அப்போ அந்த மாதிரி ஆல்பினிசம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய கலர் கொடுக்கக்கூடிய செல்களும் இருக்காது, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கலர் கொடுக்கக்கூடிய செல்களும் இருக்காது, நம்மளோட உடம்புல கலர் கொடுக்கக்கூடிய செல்களும் இருக்காது. ஸோ அப்போ அந்த கலர் கொடுக்கக்கூடிய செல்கான பிரசன்ஸே நம்மளோட உடம்புல இல்லாதப்ப இதை ஆல்பினிசம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த விட்டிலிகோங்கிறது ஒரு சிலவங்களுக்கு ஒரே ஒரு சாலிட்டரி பேட்ச் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விட்டிலிகோ பேச்சஸ்க்கு நிறைய விதமான லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய புது விதமான க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்டுன்ட்டு வெயிலுக்கு போயிட்டு காட்டக்கூடிய பயோஃபில்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கலர் இல்லாத இடத்துல நம்ம துளி கலரை ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மொடாலிட்டி மூலமாக, இன்றைக்கி தேதியில் எக்ஸைமர் லேசர், CO2 லேசர், அந்த மாதிரி நிறைய லேசர்ஸ் மூலியமாகவும், ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஒரு டெர்மா பென் மூலியமாக சின்ன சின்ன மைக்ரோ சேனல்ஸ் அங்கே கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு சில விதமான க்ரீம்ஸ் அண்ட் அதர் ப்ரிப்ரேஷன்ஸ் போடுறப்போ கூட கலர் திருப்பி வரத்துக்கான ஒரு சாத்தியம் இருக்குது. அப்போது ஒரு சாலிட்டரி பேட்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கவலைப்பட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுறப்ப அதுக்கு இன்றைக்கி தேதியில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சில நேரங்களில் இந்த விட்டிலிகோங்கிறது ஒரே ஒரு பேட்சாக இல்லாமல் கையில், காலில், முகத்தில், உதட்டில் இந்த மாதிரி பரவக்கூடிய ஒரு கண்டிஷனாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பரவக்கூடிய கண்டிஷனாக இருக்கக்கூடிய விட்டிலிகோவில் டாக்டர்கிட்ட போய் காட்டுறப்போ டாக்டரோட முதல் இன்டென்ஷன் என்னவாக இருக்கும், இந்த பரவறதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முதல் இன்டென்ஷன் அந்த இடத்துல. ஸோ அப்போ பரவாமல் இருக்கிறதுக்கு சில விதமான மாத்திரைகள், அதுலேயும் இன்னைக்கு தேதியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு.

0: ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிளட் டெஸ்ட் மூலியமாக ரத்தத்தில் ஒரு சில விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துப்போம். அது தவிர எக்ஸ்ரே மூலியமாக உங்களோட நுரையீரல் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துப்போம். பார்த்துன்ட்டு அந்த மாதிரி மாத்திரையை மானிட்டர்டாக கொடுக்குறப்ப இந்த பரவுதலை நல்லாவே கம்மி பண்ண முடியும். ஸோ அப்போ பரவுறது அது நின்றுடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி இந்த கலர் வரத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னீங்கன்னா அதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த விட்டிலிகோங்கிறது ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்ட்ரெஸிங் கண்டிஷனாக இருந்ததோ இப்போவும் இட் கண்டினியூஸ் டு பி தி சேம் அப்படின்னா என்ன, ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்ட்ரெஸிங்காக இருக்குது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், விட்டிலிகோங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு கை கொடுக்கறதுனாலையோ அவங்களோட ஹக் பண்ணிக்கிறதுனாலையோ வரக்கூடிய கண்டிஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி விட்டிலிகோங்கிறது அவங்க பக்கத்தில் இருந்தாலோ அவங்க கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய கண்டிஷன் கிடையாது. ஸோ அப்போ விட்டிலிகோ இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நம்ம வந்து கேர் அண்ட் கன்சர்னோட அவங்கள அணுகணும். அது ஒரு ஸ்கின் கண்டிஷன். எப்படி நம்ம ஒரு முகப்பருவை பற்றி பேசுகிறோமோ, எப்படி நம்ம ஒரு முடி கொட்டுறதை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இந்த விட்டிலிகோவும். அவங்க கிட்ட நம்ம ரொம்ப அன்பாக ஒரு சாதாரணமாக இதை ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம அணுகாமல் அவங்க கிட்ட நார்மலாக அணுகிறது தான் நம்மளோட முக்கியமான விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு விட்டிலிகோ இருக்குது இல்லாட்டினா விட்டிலிகோ பரவிட்டு இருக்குன்னா முதல்ல போய் டாக்டரை பாருங்கள். அந்த பரவறதை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் கொடுக்கக்கூடிய சில விதமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர சர்ஜிக்கலாகவுமே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுவுமே டெர்மட்டோ சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் மூலியமாகவும் இதை பெட்டர் ஆகிறதுக்கு இன்னைக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர். பாலகணபதி அவர்கள்.

0: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கட்டணம் இல்லா விடுதிகளில் சேர விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை விடுதி காப்பாளர், மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களின் நினைவாக வழங்கப்படக்கூடிய விருதுக்கு தைரியம், வீரதீர செயல் புரிந்த பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வரும் 19ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் உயிர் நீர், பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது. அனுபவத்துக்கும் வயசுக்கும் தொடர்பு இருக்குங்க. வயசு ஏற ஏற அனுபவத்தோட அளவும் ருசியும் அதிகமாகும். வாழ்க்கைங்கிறது வாழற நாட்களை வச்சு கணக்கிடுறதா? இல்லையே, எத்தனை தழும்பு விழுப்புண்கள் வடுக்களை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தானே இருக்கு. அனுபவம் ஒரு விலை உயர்ந்த நகை, அதை ரொம்பவே கூடுதலான விலை கொடுத்து தான் வாங்கணும். அனுபவம்ங்கிறது ஒரு நம்பகமான விளக்கு, அதை துணையாக வச்சு வழி நடக்கலாம். அப்படியே அனுபவங்களில் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் நம்ம சுற்றி தானே இருக்கிறாங்க, மூத்தோர்களா. அவர்களை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ணலாம், சரி அவங்க மனசு கோணாமல் இருக்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் தெரிஞ்சுக்கலாமா? மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-31 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 240-6-102-1 தொலைபேசி எண்கள் காத்திருக்குது. அதே மாதிரி 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்குது. காலையில் 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: அருமையான பாடல்களும் தரமான தகவல்களும் தந்து கொண்டிருக்கும் காலை மலரில் இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆபரண தங்கம் 1 கிராம் 14,360 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாய். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.18 அடியாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் நாளை அப்புறம் நாளை மறுநாள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாா்.

0: தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: காலை மலர்ல இப்போ வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலோடு பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: நேரம் 8 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யுமின் ஆங் லையிங்குடன் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் விழாவில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். பாதுகாப்பு காரணங்களை கருதி சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணக்கர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் வருவதை கட்டாயம் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் வருகையொட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் வனப்பகுதிகளில் பெய்த மழையை அடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 4000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறை நிறைவடையும் நிலையில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிப்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: ஐபிஎல் 20

0: ட்வெண்ட்டி கிரிக்கெட் கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தொடர்ந்து இரண்டாவது முறையாக கைப்பற்றியுள்ளது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
1: நேரம் 8:02.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திருச்சி FM ரேட்மோ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி உயிர் நீர் சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் M. வசந்தி அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
5: நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நீரை சார்ந்துதான் இருக்கு. பல்வேறு நாகரிகங்கள் நதிக்கரை ஓரம் தான் உருவாகி இருக்கின்றன அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதை நம்ம கண்கூடாவும் பார்க்கிறோம். மனிதர்கள் எங்க அதிகமா தங்க விரும்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வசதிகள் நிறைந்த இடத்துலதான். வசதி அப்படின்னு யோசிக்கும் போது நீர் ஆதாரம் முதன்மையா இருக்கு. உயிர் நீராக இருக்கக்கூடிய இந்த நீர் எந்த அளவுக்கு தூய்மையா பாதுகாக்கப்படுது அப்படின்றத இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம். நம்ம கூட இருக்கிறாங்க முனைவர் M. வசந்தி அவர்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம்.
6: வணக்கம்மா.
5: இந்த உலகமே நீராலதான் சூழப்பட்டிருக்கு இல்லையா? நாம வாழ்ற இடம் ரொம்ப குறைவு தான். குடிக்க தண்ணி வேணும், பயன்பாட்டுக்கு தண்ணி வேணும். அப்படிப்பட்ட நீரை வந்து நம்ம உயிர் நீர்னு சொல்றோம். அதோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க.
6: கண்டிப்பாமா. உலகில எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, மனிதன், விலங்கு, தாவரம், எல்லா உயிரினங்களுக்கும் நீர் வந்து இன்றியமையாதது. நம்மளோட உடம்புலயும் 60-70% தண்ணீர் தான் இருக்கு. நாம் உணவு இல்லாமல் கூட 2-3 நாள் இருந்துட முடியும், ஆனா தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது. நம்மளோட உடம்போட வெப்பநிலைய சீராக வைப்பதற்கும், ஊட்டச்சத்துக்கள் கடத்துவதற்கும், கழிவு பொருட்களை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுவதற்கும் தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. எந்த தாவரத்துக்கும் நீங்க தண்ணி ஊற்றாம இருந்தீங்கன்னா அதோட நிலைமை என்னங்கறது உங்களுக்கே தெரியும், நமக்கு நல்லா தெரியும். நம்மளோட அப்பா அம்மா இவங்க எல்லாம் போர் போடும் போது 100 அடி 50 அடி இப்படிதான் கேள்வி. ஆனா இன்னைக்கு சாதாரணமா 400 அடி 500 அடி 1000 டச் பண்ண ஒரு கதையும் நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அதுலயே உங்களுக்கு தெரியும் உயிர் மாதிரி தண்ணீரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறது. அளவுக்கு அதிகமான தண்ணீரை உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம மக்கள் தொகை வந்து அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய தேவைக்கு தண்ணீர் எடுத்துதான் ஆகணும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம என்ன செய்யணும், அந்த தண்ணீர் திரும்பியும் அந்த நிலத்தடியில சேர்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், அத நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்க வர்ற வழியில சில நீர்நிலைகள் பார்த்திருப்பீங்க, அதுல ஆகாய தாமரை வளர்ந்திருக்கும். ஆனா அது ஏன் அங்க வளர்ந்துச்சு? நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜன் இருக்கிற உரங்கள், பாஸ்பரஸ் இருக்கிற உரங்கள், இது எல்லாமே என்ன பண்ணும்னா அயனிகளை அதிகரிச்சு அந்த சத்துனால இந்த ஆகாய தாமரை அதிகப்படியா குளங்கள்ல வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அத நாங்க என்னன்னு சொல்றோம்னா, அந்த தண்ணீர் வந்து குடிப்பதற்கு ஏதுவாக இல்லை அப்படிங்கிற சொல்ற ஒரு அறிகுறி தான் இந்த ஆகாய தாமரையோட வளர்ச்சிமா. அதனால அங்க இருக்கிற அந்த தண்ணீர் வந்து சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு, அது அப்படியே உபயோகப்படுத்த கூடாது. ஆனா நம்ம பாக்குறோம் அந்த இடத்திலேயே நிறைய ஆடு மாடு கழுவுறது, அப்புறம் சில குழந்தைங்கள் அங்க குளிக்கிறத கூட நம்ம பாக்குறோம். சோ இத வந்து மக்கள் வந்து கண்டிப்பா தடுக்கணும்.
5: தண்ணீரை சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப மழை நீரை கூட சேகரிக்கிற திட்டங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. புதுசா ஒரு கட்டிடம் கட்டுறோம்னால கூட அதுல மழை நீர் சேகரிப்பு திட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யறோம். இப்ப அது எந்த அளவுக்கு இப்ப நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுவும் கண் கூட பாக்குறீங்களா?
6: எஸ், நிறைய வீடுகள்ல இந்த மழைநீர் சேகரித்தல் செஞ்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல எந்த நாட்கள்ல நம்ம அதை செஞ்சோமோ அதை ஒரு சடங்கா யோசிச்சு சின்னதா ஒரு தொட்டிய கட்டிட்டு அது மேல தண்ணி விழுமான்னு கூட தெரியாம மாதிரியும் நான் பார்த்திருக்கேன் சில வீடுகள்ல. சில வீடுகள்ல கழிவு நீர் பாதைக்கு வெகு அருகாமையில இந்த மழைநீர் சேகரிப்ப நான் பார்த்திருக்கேன். அது சரியானது கிடையாது. ஏன்னா அது மண்ணு வழியா தான் போகும். அதனால மண்ணு வந்து நம்மளுக்கு ரொம்பவே சுத்திகரி சுத்திகரிப்பு செஞ்சு கொடுக்கும். ஆனா அது சரியான அளவுல அதுக்குண்டான

0: நிபுணர்கள் வச்சு செஞ்சா அது 100% நமக்கு நன்மை தரும்.
1: குடிநீர் அப்படின்னாலே மக்கள் எல்லாரும் முதல்ல கேக்குறாங்க, இது சுத்தமான தண்ணி தானா, இங்க நான் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு பொது இடத்துக்கு போகும்போது கேக்குறோம், இல்ல நம்ம உறவினர்கள் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ போகும்போது இந்த கேள்வியை கேக்குறோம். எல்லார் வீடுகள்லயும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்ஓ சிஸ்டம்னு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு என்ன கருத்து நிலவுதுன்னா, அது நல்ல மினரல்ஸையும் எடுத்துருது கெட்டதையும் எடுத்துருதே, அப்ப எங்களுக்கு சத்து குறைபாடு வந்துருமே, என்னதான் செய்யறது?
0: இதுல என்ன ஆயிடுதுன்னா, அதுல கரைந்த நிலையில் உள்ள அயனிகள் அதிகமாக நீக்கப்படுகிறது. ஒண்ணுமே இல்லாம அதுல எதுவுமே இருக்காது, உப்புத்தன்மை உண்டாகிற எந்த அயனிகளுமே இருக்காது. அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் செடிக்கு ஊத்துனா கூட அவங்க வளர மாட்டாங்க. அப்போ செடியே வளராதப்போ உங்க உடம்புல சத்துக்கள்லாம் எங்க இருந்து வரும்? அதுதான் என்னோட கேள்வி. அதுல பல முறைகள் இருக்கு. தேவையான அளவுக்கு இந்த கரைந்து உள்ள அயனிகளின் அளவு குறைக்கப்பட்டு அதை நீங்க குடிச்சாலே போதும். அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு TDS சொல்றோமா, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், கரைந்து உள்ள அயனிகளின் அளவு, அது எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது 500 கிட்ட இருந்தா அந்த தண்ணீரை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம், நுண்ணுயிர்கள் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால ஆக்டிவேட்டட் கார்பன் இல்ல ஸ்பன் ஃபில்டர் இது மட்டும் போட்டாலே நுண்ணுயிர்கள் இருந்தா அதை ரிமூவ் பண்ணிடும். இந்த தண்ணீரை நம்ம தைரியமா குடுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு வானொலியில பேசுறத கேட்டுதான் நம்ம புதுக்கோட்டையில இருந்து 2-3 நேயர்கள் நம்மள்ட்ட பேசி எங்களோட ஊர்ல கிட்னி ப்ராப்ளம் நிறைய இருக்கு, நீங்க எங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு எனக்கு சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் கிராண்ட் கிடைச்சு அதுல இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வானொலிக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். அது மூலியமா தான் இந்த கிராண்டே எனக்கு கிடைச்சது. அந்த தண்ணீர் எடுத்ததுல ஒரு 10 ஊர் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்கம்மா, 2 ஊர்ல இந்த அயனிகளின் அளவு அதிகமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க ஒரு 20 குழந்தைக்கு கூட கிட்னில ப்ராப்ளம் வருது. தேத்தாங்கொட்டை அப்படிங்கிற ஒரு கொட்டை, அதை அரைச்சு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அதுல கலங்கள் தன்மை இருந்தாலோ இந்த அயனிகள் இருந்தாலோ அப்படியே செட்டில் ஆயிடும், தண்ணீர் சுத்தமா கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றாடம் உபயோகிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்ங்கிறது இப்போ ரிட்டையர் ஆன பின்னும் என்னுடைய ஒரு குறிக்கோளாக வச்சிட்டு இருக்கேன்.
1: சிறப்புமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்றத கேக்குறதுக்கு. வானொலி வழியாகவே நல்லது ஒரு வழியும் பிறக்குது அப்படின்றது மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்டிவேட்டட் கார்பன் ஸ்பன் ஃபில்டர் இந்த முறை மட்டும் பயன்படுத்தினாலே நமக்கு சுத்தமான குடிநீர் கிடைச்சிரும்.
0: இது ரெண்டுமே வந்து முக்கியமா வேற அயனிகள் இருந்தா கூட அது நீக்கிடும், நுண்ணுயிர்களையும் ஓரளவுக்கு நீக்கும். இன்னும் நம்மளுக்கு வந்து டபுள் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது யூவி லைட்டோ இல்லனா நம்மளோட ஓசோனேஷன் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்லயே இருக்கு, அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு பயமே கிடையாது. இந்த TDS நமக்கு தெரிஞ்சிடும், உப்புத்தன்மை குளோரைடும் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆக்டிவேட்டட் கார்பன்ல, நுண்ணுயிர்களும் ரிமூவ் ஆயிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலே நம்ம தண்ணீரை குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்.
1: எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட் வந்து நம்ம வீட்டுல போட போறவங்கள்ட்ட நம்ம சொல்ற அளவுக்கு நமக்கு தெளிவு இருக்கணும், புரிதல் இருக்கணும், அப்பதான் செய்ய முடியும் போல இருக்கு.
0: அந்த தொழில்நுட்பத்தை இன்னைக்கு யார் செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க ஆக்சுவலா அந்த மீட்டர் கூட கொண்டு வராங்க, அதை செக் பண்றாங்க. ஆனா நீங்க பாட்டில்லையோ இல்ல கேன்லயோ வாங்கும் போது யாரும் செக் பண்றதில்ல, எங்கேயோ இருந்து தண்ணி வருது. இப்ப ரெண்டு விஷயம், ஒன்னு சில வீடுகள்ல இவங்க ஃபில்டரை செட் பண்றாங்க, அவங்க இந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தண்ணீரோட அளவு இவ்வளவு இருக்கு, இவ்வளவா நான் மாத்தி கொடுக்கறேன் அப்படின்னு கஸ்டமைஸ்டா அவங்களே வந்து தொழில் முறைக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்புறம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அவங்க தெளிவா எழுதி கொடுத்தாதான் நீங்க அந்த சுத்திகரிப்பு முறைய ஏற்றிக்கொள்ளணும். இதுதான் நுகர்வோருக்கு இருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வுமா.
1: நம்முடைய அன்றாட பயன்பாட்டுல தண்ணீர் எப்படி சேமிக்கலாம்?
0: இப்போ நீங்க எந்த இடத்துலயுமே வாஷிங் மிஷின் போடுறோம், அந்த தண்ணீரை நம்ம சின்னதா சுத்திகரிப்பு முறை கொண்டு வந்தோம்னா உங்களோட தோட்டத்துக்கே விடலாம். சுத்திகரிப்பு அப்படின்னா ஒரு பெரிய பிளான்ட் போடணும் அப்படின்லாம் இல்லை, அதுல ரெண்டு வகையான மண்ணு, ஒரு கொஞ்சம் குளாங்கள் சைஸ்ல இருக்கிற மண்ணு, டிஃபரண்ட் சைசஸ்ல இருக்கிற மண்ணு வழியா வந்தாலே, அதே மாதிரி ஆக்டிவேட்டட் கார்பன் அது வழியா வந்தாலே அதுல இருக்கக்கூடிய சோப்பு தன்மை இதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும், அதை நம்ம செடிகளுக்கு கூட விட முடியும். எந்த இடத்துல பைப்பு தண்ணி சொட்டு ஒரு சொட்டு விழுது அப்படின்னா கூட இமீடியட்டா அதை ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. நேத்து நான் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், IoT அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டர்ஸ் இப்போ வைக்கிறாங்க. எந்த இடத்துல எந்த வீட்லயும் தண்ணீர் எங்கேயாவது வீணா

0: ஆகுதுன்னா அது நமக்கு அலாம் மாதிரி கொடுத்து நம்மளை விழிப்புணர்வு அடைய செய்யுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும், அதாவது குளிக்கிறதுலேருந்து எல்லா ஆக்டிவிட்டிலையுமே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீரை மட்டுமே உபயோகித்தாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு தீரும். ஆர்வோன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிளான்ட் ஓடும் போதே வெளியில் தண்ணி போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை தவிர இந்த மாதிரி ஃபில்டர், நான் சொன்ன இந்த ஃபில்டர்லாம் போட்டிங்கன்னா அந்த தண்ணீர் வேஸ்டேஜ் கிடையாது, அது வழியாக சுத்திகரிக்கப்பட்டு உங்களுக்கு அப்படியே தண்ணி கிடைச்சிரும்.
1: நம்மளை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள் கூட நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதே போல குடிநீரும் நம்ம எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி குடிக்கலாம், அப்படி சுத்தப்படுத்தி குடிக்கும் போதுமே நமக்கு தேவையான சத்து கிடைக்குதான்றதையும் பரிசோதிச்சுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட விளக்கங்களை ரொம்ப பொறுமையாக அழகாக விரிவாக சொன்னதுக்காக முனைவர் எம் வசந்தி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில பங்கெடுத்துறதுக்கு ரொம்ப நன்றிமா.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிர் நீர், சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் வழங்கிய தகவல்கள்.
3: உடன் உரையாடினார் பிரிசி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். நாளைய நிகழ்ச்சியில் ஆற்றலே ஆதாரம், சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் என் டி ஸ்ரீநிதி விகாஷினி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: செல் நொடிகளில் மார்னிங் நியூஸ்.
6: Akashvani presents Morning News. Good morning, I'm Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. Notification for biennial elections to 24 Rajya Sabha seats from 10 states to be issued this morning. Centre to launch month-long Khet Bachao Abhiyan to promote judicious use of fertilizers from Raisen district in Madhya Pradesh. West Bengal Chief Minister Subhendu Adhikari to expand his cabinet this morning with induction of 35 new ministers. Renowned singer Suman Kalyanpur passes away in Mumbai. And in cricket, Royal Challengers Bengaluru wins second consecutive IPL title, beating Gujarat Titans by 5 wickets in final match at Ahmedabad. Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi yesterday evening. President Hlaing also addressed Myanmar-India Business Forum. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. We have a report.
7: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. The exhibition is showcasing the sacred Piprahava relics associated with Lord Buddha along with significant associated antiquities. Myanmar lies at the confluence of India's Neighborhood First, Act East and Mahasagar policies. The official visit of the President of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna Anupam Mishra, Akashvani News, Delhi.
6: The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today.

0: நேரம் 8:30. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விடுங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: இதே ராகத்தினுடைய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க குப்பிரெட்டிப்பட்டி தினேஷ், சூர்யா, குருசாமி, செல்வி. தாய்க்கிழவி படத்திலிருந்து பாடல் இவர்களுக்காக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை தாங்கிச் செல்லுங்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேரம் 8:37 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களை உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த இதய ராகத்தில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9385461 என்ற எண்ணுக்கு மறக்காம உங்க பேர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை எல்லாத்தையுமே அனுப்புங்க. இதே ராகத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பழனி வட்டம் குழும கொண்டான் ராமகிருஷ்ணன் பராசக்தி படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.

0: வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நேரம் 8:42 கேட்டு நினைத்திருக்கிறோம். இது FM ரெயின்போ 102.1 இதயராகும். நேர்களை, இன்னைக்கு காலையில 9 வசந்த அழைப்பு, மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்களுடன் நேரலை. நேர்லையில் நேர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

மற்றொரு எண் 246-102-1. இதே ராகத்தின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி மாஸ்க் படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்று 36 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சண்முகா எலக்ட்ரிக்கல் தனது வாடிக்கையாளர்களுக்கு நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சண்முகா எலக்ட்ரிக்கல் மதுரை ரோடு திருச்சி 8. தொடர்புக்கு 98 432 90 311.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு பெரியவர் சொன்னார், கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு பெரிய மலையையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னு. அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையான். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே ரெண்டு பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்ததுதான். எப்பாடுபட்டாவது அந்த ரெண்டு மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா? ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா? பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான். என்ன சொன்னீங்க? நாங்கள் மூணு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க. அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் தரமட்டம் ஆகிடும். இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளரப்போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்த வித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்திவிட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை மூட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏன்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையிடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு நானா. அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டா இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலிருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானா.
0: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
7: நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:45 இரவு 7:02 உற்சாகம் உச்சம் கோடியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்

0: நடவடிக்கை குறித்து ஹுசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம் சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள் பங்கேற்பில்.
1: நவீன வசதிகளுடன் கூடிய 1500 புத்தகங்கள் மற்றும் இணையதள வசதி கொண்ட நூலகம் செயல்பட்டு வருகின்றது. நவீன கோழி தீவன உற்பத்தி ஆலை மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு திறனை வளர்ப்பதற்காக கல்லூரி வளாகத்திலேயே செயல்பட்டு வருகின்றது. பண்ணையில் அனைத்து வகையான கோழி இனங்களான தாய்க்கோழி, கலப்பின கோழிகள், நாட்டு கோழி இனங்கள், ஜப்பானிய காடை, வான்கோழி, கினிக்கோழி ஆகிய இனங்கள் மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக வளர்க்கப்பட்டும் வருகின்றது.
0: நேர்களே, இன்று காலை 10:45 எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், இரவு 7:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம் உற்சாகம் உச்சம். கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஹுசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம் சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள் பங்கேற்பில் நிகழ்ச்சி அமைகிறது. கேட்க காத்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இதய ராகம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வீரசிவாஜி படத்திலிருந்து துறையூர் மாராடி ரமேஷ், யாழினி, லால்குடி மதுமிதா, சபரி, சண்முகம், ரேகா. இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்கிறது வசந்த அழைப்பு. மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரின் அவர்களுடன் நேரலை. நேரலையில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-31 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 240-106-102-1. வாட்ஸ்அப் எண் உங்களுக்காக 938-546-102-1. நேரம் 9 மணி. கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. புதுடெல்லியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளின் தலைமை அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறுகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் வரி விலக்கு, சுங்கவரி, வர்த்தக சலுகை உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் பங்கேற்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, கோவை, நெல்லை, நாகை மாவட்டங்களில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயன்படுத்த முடியாத மைதானங்களை சீர் செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக தேர் திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் குடும்பத்தினரிடம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். வேலூர் மாவட்ட நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார்.
4: இப்போ நம்மளுக்கு ஏஐ ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம ஏஐ மூலியமா என்னென்ன மாதிரியான ஈஸியர் வே ஆஃப் கவர்னன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னு கூட நம்ம பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். சிப்காட்ல அந்த மாதிரி நம்ம ஒரு ஏஐ இன்டர்வென்ஷனோட நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாவட்டத்தோட கிரீவன்ஸ் லெட்டர் செல்ல வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு வீல் ஒர்க் இட் அவுட். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்க சைட்ல இருந்து நீங்க எல்லாருமே என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ கொடுங்க, வி ஆர் ஓப்பன் டு டேக் இட்.
3: அரியலூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் குடிமைப்பணி பொருட்கள் நாளையும் நாளை மறுநாளும் வழங்கப்படும் என ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாகும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்

இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கில் நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவின் மொஹாலி வெங்கட்ராம் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்தாழைப்பு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
0: முதியோர்கள் சுருக்கங்கள் விழுந்த கரங்களில் சுமந்தவை 1000 அனுபவங்கள் வெள்ளி இழையாய் மாறிய தலைமுடியோ வாழ்ந்த காலத்தின் பொக்கிஷங்கள் நீங்க முதியோரா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் வீட்டில் முதியோர் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு வசந்த அழைப்பில் மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார் நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பெண்ணோடு 240-102-1 246-102-1 இரண்டு தொலைபேசி எண்களும் 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது கேள்விகள் கேட்டு பதில்கள் பெறுவதற்காக சித்ரா திருவாளன் அவர்கள்
3: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே நலம் அனைவரும் நலமை நாடும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது இன்று ஜூன் மாதத்தின் முதல் நாள் சாந்தி சொன்னாங்க இல்லையா ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க மூத்தோர் பத்தி இல்லையா நமக்காக அன்றாடம் சிந்திக்கும் ரெண்டு உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று அம்மா இன்னொன்று தந்தை ரெண்டு பேர் தான் இவங்க தான் நமக்காக எப்பொழுதுமே நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி சர்வதேச பெற்றோர் தினம் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் நம் இதயமாக நம்முடைய தாயும் நம்முடைய சிரசாக தலையாக இருக்கக்கூடிய நம்ம தந்தையும் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு முக்கியமானவங்க நம்ம வாழ்க்கையில் ஆனால் உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்கள பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருந்தால் கூட நம்மளில் எத்தனை பேரால் அது ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுது அவங்களுடைய இடத்துலருந்து யோசிக்க முடியுது அப்படின்றத பற்றி சிந்திக்க வேண்டிய தருணம் இது பல விஷயங்களை நமக்கு நிகழ்ச்சி வாயிலாக சொல்ல போகிறாங்க டாக்டர் சயீதா ஷெரீன் திருச்சிராப்பள்ளியினுடைய மூத்த மனநல மருத்துவர் அவங்க வணக்கம்மா
4: வணக்கம்
3: இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு மூத்தோரை பேணுதல் அவசியம் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க பெற்றோர் அவங்க எந்த வயசில் இருந்தாலுமே பெற்றோருடைய தினம் இன்று ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற தினமாக இருக்கிறது மாறி வரும் சூழலில் எப்படி இருக்குங்க பெற்றோரை குழந்தைகள் பார்க்குற பார்வை மாறி இருக்கிறதா அந்த கேள்வியுடைய நிகழ்ச்சியை தொடங்குறேன்
4: பெற்றோர்களை பார்க்குற பார்வை மாறி இருக்கிறதாங்கிறத விட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சவால்கள் இன்னும் முன்னோக்கி போகக்கூடிய காலங்களில் இருக்கிற சவால்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற மாதிரி ஒரு இருக்காது புதுவிதமாக இருக்குது இப்போவும் வரப்போகிற காலங்கள்லையும் ஏன்னா இப்போ வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஸோ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகமாகுது பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு படிக்க

0: உத்தியோகத்துக்கெல்லாம் போயிடும்போது பெற்றோர்கள் அவங்களுடைய பராமரிப்பில் சில கஷ்டங்கள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன முன்னோக்கி கால பின்னோக்கி வர காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பெற்றோரை பற்றியும் யோசிக்கணும். இன்னும் 10, 20, 25 வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த நிலைமைக்கு இருப்போம், அதுக்கு என்ன நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பண்ணணும். ஏன்னா வயோதிகத்தை எய்துறது நல்ல விஷயம் கூட, நீண்ட ஆயுளோடு எல்லோரும் தான் வாழ விரும்புகிறோம், அது நேச்சுரல், இயற்கை தான். ஆனால் ஆரோக்கியமான முதியவர்களாக நம்ம இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு மருத்துவராக நம்ம அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க. இப்போ பெற்றோரை பேணி காத்தல் அப்படின்றது ரொம்ப அவசியமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்னால பெரியவங்களோட இருக்கிற மாதிரியான காலகட்டம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பேணி காத்தல் அப்படின்னும் பொழுது அவங்க நமக்கு என்னென்ன வேணுன்றது அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. காலையில் இதெல்லாம் தான் குழந்தைக்கு வேணும், அது எவ்வளவு வயசானாலும் நம்ம அவங்களுக்கு குழந்தைகள் தான், ஆனாலும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கவனிக்கிறது இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு இருக்குது
0: இந்த வேகமான வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிற ப்ரெஷரும் அதிகமாக இருக்கிற ஒரு நிலைமையில் இப்போ பெற்றோர்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் கவனம் செலுத்துறது கொஞ்சம் கடினமாக தான் மக்களிடையே இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கவனிப்பு. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன என்ன செய்யணும், இதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக நம்ம முதியவர்களை வச்சுருக்கணுங்கிறது முக்கியம். அதே நேரத்தில் வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதில் கவனம் செலுத்தணும். வாழ்க்கை தரம்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உடல் ரீதியாக பார்த்துக்கிறது, உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது, பண விஷயத்தில் அவங்களையும் செக்யூர் பண்ணுறது, எல்லாத்த விட முக்கியம் வருமுன் காப்போங்கிற மாதிரி ப்ரிவென்டிவ் கேர். நாளைக்கு பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள இந்த 30, 40, 50 வயது மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் வரும் காலங்களில்னு நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க. இப்போது எல்லா தரப்புலேயுமே பெற்றோரை பாதுகாக்கிறது அப்படின்றது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கல்ச்சரில் இருக்குது, நம்மளுடைய மரபு சார்ந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நம்ம அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருந்தால் கூட, தனியாக அவங்க இருக்கிறாங்க, நம்ம வேறு இடத்துல இருக்கிறோம், இப்போ ரொம்ப தள்ளி கூட இல்லை, அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான சூழலில் இருக்காங்கன்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்குது இல்லையா? அவங்க எந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கணும் பொதுவாக? இது ஒரு நியாயமான கேள்வி தானே. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு அவங்க வீட்லேயே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய அவங்க புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம், அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்?
0: அந்த ஸ்பேஸில் வந்து இதை வந்து நம்ம 4-5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுவீங்கன்னு நினச்சேன், எதிர்பார்க்கல. நீங்கள் இது முக்கியமான ஒரு கேள்வி இது. ஏன்னா வயதாகும்போது ஏற்படுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கீழே விழுந்துடுறது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால்ஸ், கீழே விழுறதை தடுக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா கீழே விழுந்து எலும்பு உடஞ்சிட்டாங்கன்னா அங்கே தான் பெரும் சிக்கல் ஏற்படுது. அதனால் வயது முதிர்ந்தவர்கள் பெற்றோர்கள் இருக்கும் இடத்துல சில முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். போதிய அளவு வெளிச்சம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். வீட்டில் வந்து கீழே துணிமணிகள் இல்லை கார்பெட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எது தடுக்கி விழுவாங்கோ அப்படின்னு நமக்கு தோணுதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதிகமாக 80% மேலே ஃபால்ஸ் கீழே விழுகிறது குளியல் அறையில் தான் ஏற்படுது. ஸோ அதுக்கான சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நிறைய ஹேண்ட் ரெயில்ஸ் கிடைக்குது, பாத்ரூம் சப்போர்ட்ஸ் ரெயிலிங்ஸ்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வந்து வீடுகளில் வந்து இப்போல்லாம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னாக்கா, வீடு கட்டும்போதே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று, நம்ம பெற்றோர்கள் வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு ஏதாச்சும் வயசு முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை லேட்டர் லேட்டில் நமக்கே அது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், பாத்ரூம் வந்து வலுக்கி விடுற மாதிரி இருக்கக்கூடாது, மேட்ஸ் ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது, படிகள் வந்து ரொம்ப கிளியராக அதில் வந்து இப்போல்லாம் நல்லா அதுக்கான டேப்ஸ்லாம் வருது, ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ் அப்படிலாம். ஸோ வீடை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம கீழே விழாமல் பெரியவங்களை பார்த்துக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதோடு சேர்த்து அதுக்கப்புறம் வரக்கூடிய

0: எது என்னன்னாக்கா உடற்பயிற்சிகள். அதை பற்றி நம்ம ஹெல்த் பற்றி பேசும்போது பேசும்.
1: சரிங்க, இப்போ வந்து உறவு பாலம் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க நமக்கு ஃபோன் பண்ணும்போது கூட சில சமயம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு கட் பண்ணுற சூழல் கூட இருக்குது. நான் அப்புறம் பேசுகிறேன்னு நினைப்போம், அப்புறம் மறந்து போயிடுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணலாம்?
0: சரி, நம்ம வந்து ஒரு இதை வந்து ஒரு சைடாக மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம பெற்றோர்களுக்கு தரக்கூடிய ஒரு டைமை விட பெற்றோர் நமக்கு தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், ஆலோசனை, அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைகள் வந்து அவங்க தாத்தா பாட்டியோடைய ஒரு வயசில் வந்த ஒரு அனுபவத்தை அவங்க கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணணும். ஒரு வெக்கேஷன் ஹாலிடேஸ் வந்தால் அவங்கள சம்மர் கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறத விட தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சாக்கா அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு.
1: சரிங்க, அதுக்கான காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு இல்லைனா அடுத்த ஹாலிடேக்கு வேணா அவங்க ரெடி ஆகலாம். நேர்களை வசந்தழைப்பு நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற தலைப்பு மூத்தோரை பேண ஒன்றிணைவோம் அப்படின்றது தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி, சேலம், மங்கலன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966066.

0: மலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்றைய வசந்த அழைப்பில் மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்கள் நேரலையில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 240 106 102 1.
4: அம்மம் நேர்களே, இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சமீப காலத்தில் எல்லாருமே சொல்றது நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 18 வயது வரைக்கும் இந்த குழந்தைகள் பரபரப்பரப்பாக இருப்பாங்க, பெற்றோரும் பரபரப்பாக இருப்பாங்க. காலேஜுக்கு போன பிறகு வீட்டுக்குள்ளார இந்த எம்டினெஸ் சின்ரோம் அப்படின்னு ஒன்று செட் ஆகிடுது. ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் ஒரு குழந்தை தான் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தான் வந்து அந்த வீட்டினோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும். எல்லாரும் அதை நோக்கியே தான் இருப்பாங்க. அது என்ன குழந்தை என்ன பண்ணால், எங்கே போனால், எப்போ வந்தால், இதையே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய கவனம் அங்கே வந்து குறையுது இல்லையா. அந்த குழந்தை வெளியில் போகிறாங்க, ஒரு ஹாஸ்டலுக்கு போகிறாங்க, படிக்கிறதுக்கு மேலே நாடுகளுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிச்சுவேஷனை அம்மா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, அந்த வீட்டில் இருக்க அம்மா, இல்லைனா அப்பா கரெக்டாக அதிலிருந்து மீண்டு வந்துடுறாரா? வீட்டுக்குள்ளார அந்த குழந்தை இல்லை, அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க, பாட்டி தாத்தாவும் கூட இல்லைன்ற ஒரு ஒரு நிலையை வச்சுக்குவோம். அப்போ அந்த குடும்பத்தினுடைய சூழல் எப்படி மாறுதுங்க?
5: சரி, குடும்பத்தில்

0: உள்ள சூழல் எப்படி மாறுதுன்னா, இது வந்து ஒரு மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி. இது நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பிள்ளைகள் படிக்க வெளியில் போய்ட்றாங்க, உத்தியோகத்துக்காக போய்ட்றாங்க. பெற்றோர் வந்து மனசளவில் தங்களை அதுக்கு முன்னாடியே பக்குவப்படுத்திக்கணும். ஸோ நம்ம என்ன, வாட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம், அந்த குழந்தைய மேலே மட்டுமே கவனம் இன்னும் கண்டினியூஸாக செலுத்தினா அந்த பிள்ளையோடைய லைஃப்லேயும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் சோஷியல் லைஃப். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒரு நட்பு சூழலில் வந்து ஏற்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் ஆஸ் அ டாக்டர் லேடிஸ்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சகோதரிகளோடையோ நேபர்ஸோடையோ ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் இப்படின்லாம் அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு நட்பை பேணி பாதுகாத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் இல்லை, அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கிறதில்ல, அவங்க மனசை விட்டு யார்கிட்டேயும் சரியாக பேசுகிறது இல்லையோ அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும் என்னுடைய கிளினிக்கில் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது.
1: ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்களுக்கு தான் நட்பு வட்டம் அதிகம். அவங்க தான் பாருங்கள் எந்திரிச்சோன்னே எந்த கவலையும் கிடையாது, டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவாங்க. நாங்கள் லேடிஸ் நாங்கள் வீட்டுக்குள்ளார என்ன பண்ணுவோம் அப்படின்னு இந்த சம்பாஷணைகள் அதிகமாக வீட்டில் நடக்குது.
0: ஆழமான நட்புகள் ஆண்கள் வந்து இளவயசில் ஸ்கூல் காலேஜில் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வயசான காலத்தில் மெயின்டைன் பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. பொதுவான விஷயம் அரசியல் உலக அரசியல் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர தன் மனசில் என்ன நெருடல்ங்கிறது பேசுகிறது கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது மிக மிக முக்கியம் ஒரு மனசில் வந்து. அது வந்து இளைஞர்களாகட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியாவில் 200-300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒரு மனசு விட்டு பேசுகிறதுக்கு, கண் பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு 3 இல்லை 4 ஃப்ரெண்டு இருந்தால் மிகப்பெரிய பொக்கிஷம் வாழ்க்கையில் கிடச்ச மாதிரி எல்லாருக்குமே.
1: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கோம், என்னவா இருக்குது சாந்தி?
2: தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழே கொண்டையம்பேட்டையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. எங்களுடைய பெற்றோருக்கு 90+, எங்களுக்கு 60+. நாங்கள் எங்களோட பெற்றவங்க கூட இருக்கோம், எங்க பிள்ளைகளை நல்லா பார்த்தா கூட பாத்துக்கிட்டா கூட நாங்க அவங்க கூட இல்லை. அதுவே சில நேரம் எங்களுக்கு ரொம்ப கோபமா வருது. இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
1: சரிங்க, கோபத்தை தவிர்க்கிறதா, கூட இருக்கிறத வளர்க்கிறதா, அதை பத்தின ஒரு விஷயமும் இருக்கு.
0: கேர்கிவர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே ஒன்று இருக்குதுங்க. அது வந்து உடம்பு முடியாதவங்களை பார்த்துக்கிறதாக இருக்கட்டும், இல்லை வயசானவங்களை பார்த்துக்கிற வீட்டில் இருக்கிற மகளோ மருமகளோ மகனோ யாராக இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அது வந்து நம்ம முக்கியமாக ஒரு அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம், அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் ஒரு டைம் ஆஃப் கொடுத்து அவங்களுடைய சொந்த வேலைகள் ஒரு ரிலாக்ஸேஷன், அதுக்கு வந்து ஒரு பிளான் ஒன்று, பிளான் இன் பிளேஸுங்கிறது ஒரு குடும்பமாக சேர்த்து அவங்களுக்கு அது ஃப்ரீ டைமை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டியது மிக மிக முக்கியம்தான்.
1: சரிங்க, இப்போ பொதுவாக சொல்லுவாங்க அந்தந்த வயசு வந்தால் தான் அந்தந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதை நோக்கி தான் நம்மளும் போகிறோன்றது இளையோருக்கு தெரியும். ஆனாலும் அந்த வயதில் இருக்கக்கூடிய வேகத்தினால சில விஷயங்களை அவங்க வந்து பார்த்துக்கிறதுலையோ கவனிக்கிறதுலையோ அப்படின்றது கூட நம்ம யோசிக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நீயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் எங்கன்னு பேசுறீங்கம்மா?
3: இந்த திருவரம்பூர் ஏரியாவில இருந்து சரவணன் துரை சிங்கன் பேசுறேம்மா.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
3: சொல்லலம்மா, ரிட்டையர்டு நானு. பிள்ளைங்களை எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சு வேலையெல்லாம் ஆயிடுச்சு.
1: சரிங்க.
3: ஆனா நம்மளுக்கு அந்த கரெக்டா அப்ப இருந்தேன், அந்த கரெக்ட் அதுக்கப்புறம் இங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றத வாய மூடு பேசாத அந்த மாதிரிதான் நடக்குது. ஆனா தப்புன்னு தெரியுதுமா, வாழ்வியல் முறையும் சரி. நானு ஒரு நைட்ல எல்லாம் பொரோட்டா சாப்பிடாத, 10 மணிக்கு சாப்பிடாத, காலையில எழுந்திரி, இது சாதாரண இதுதான். நம்ம அப்படி வந்து மோசமாவும் பிஹேவ் பண்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது அது பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல.
1: சரி,
3: பேசாம இரு. நீங்க சும்மா இருங்கன்னா அதை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது, பக்கத்துல இருக்கிறது வேறாளா வெளியாளா, அதனால சங்கடமா இருக்கு. இது நான் நடக்கிறது நடந்துறது நல்லதா கெட்டதான்னு தெரியல. வெடிய வச்சு, தீபாவளிக்கு வெடிய வச்சு பக்கத்துல நிக்காதுன்னு சொல்றது தப்பா? டோன்ட் ஃபாலோ ஹிம்னு சொல்றாங்க, என்ன அர்த்தம்? எப்படி செய்யறது? வெடிய வச்சு பக்கத்துல ஓடியாடான்னு சொன்னேன். No, you don't follow him. You do it what I say.

0: என்னம்மா அப்படி தப்பாமா அது?
1: சரிங்க,
0: பத்து மணிக்கு முட்டை சாப்பிடாத, புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகாது சொல்றது தப்பா? இந்த மாதிரி வாழ்வியல் முறை இது முறை பழக்க வழக்கத்தை சொல்றது இதெல்லாம் நம்ம இந்த சரி பிள்ளைய விட்டுலாம் அங்கிட்டு கோயில் அங்கிட்டு போ, கோயிலுக்கு போ வேணான்னு சொல்ல, பிள்ளைங்க படிக்கிறது சேஃப்டியை பார்த்துட்டு போன்னு
1: சொன்னேன்.
0: அதெல்லாம் இல்ல இல்ல நீ சும்மா இரு, நான் போக வேணும் எல்லாருமே. தன்னை பெற்றவர்கள் தனியா இருக்க, பிறர் படைத்ததை தன்னை படைத்தவர் தனியா இருக்க, பிறர் படைத்ததை நோக்கி போறாங்க இந்த உலகம். அதான் மனுஷன் சின்ன வயசுல வந்து இளமையில வந்து பெண்ணு தனியா இருக்கிறது தப்புமா கொடுமைன்னு சொல்லுவாங்க, அதே போல முதுமையில வந்து ஆண் தனியா இருக்கிறது கொடுமைன்னு இது எனக்கு அனுபவமா இருக்கு.
1: சரிங்க சரிங்க,
0: உங்களோட கருத்தை சொல்லுங்க, நான் வச்சிடறேன்.
1: சரிங்க நன்றி.
2: சார் நீங்க சொல்லியிருக்கிறது வந்து எல்லா வீடுகள்லையும் நடக்கிற ஒரு விஷயம்தான். பெற்றோர் வந்து சொல்ற அறிவுரைகள் வந்து பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் அது வந்து புரியறதில்ல, விளங்குறதில்ல, சில நேரத்தில் பிடிக்கிறதும் இல்லை. நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஆஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் ஜாப்ல இருந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ ரிட்டையர்ட் லைஃபை வந்து உங்கள் லைஃபை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இன்னும் மற்றவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண டைவெர்ட் பண்ணிக்கோங்க. நிறையா புத்தகங்கள் படிங்க, உங்கள் வயசில் இருக்கிற மற்றவர்களோட நீங்கள் நிறையா பேசுங்க. சோஷியல் சர்வீஸ், நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களால் நாலு பேருக்கு உதவ முடியும். நீங்கள் சொல்கிற இந்த அறிவுரைகளை கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கூலில் நீங்கள் போய் ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பண்புகள் சொல்லித்தரலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஏஜில் சார் நீங்கள் உங்கள் வந்து ஹெல்த்தை நீங்கள் பாருங்கள், தினம் நடங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நீங்கள் சாப்பிட்ற உணவு சரியாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். முட்டைன்னு இல்லை, எதுவுமே வந்து 8 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது நல்லது கிடையாது. முட்டை நல்ல உணவு தான், இன்ஃபேக்ட் அது சிறந்த புரதச்சத்து தான். அது டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கிறது அது தவறு. சில பேருக்கு வேணால் அது ஆகலாம், பல பேருக்கு இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிடுங்க, வெடி வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதெல்லாம் சொல்கிறது சரி தான். பட் அது சொல்கிறது வந்து அந்த அவங்களோட பாதுகாக்கிறத விட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பழுதாக்குது அப்படின்னா நீங்கள் அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக என்ன சொல்றது அதுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு தன்மை தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு அவங்களே ஆர்வமாக வந்து உங்ககிட்ட ஒரு அட்வைஸோ இதுவோ கேட்பாங்க. என்ன இருந்தாலும் எத்தனை 100 புத்தகங்கள் படித்தாலும் அனுபவம் என்பது தான் சிறந்த ஆசிரியர். அதை வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அது புரிஞ்சிட்டதுக்கப்புறம் உங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீந்துடும்.
1: என்ன பண்ணுறது, சொல்லாமல் இருக்க முடியலையே அப்படின்னு பரிதவிக்கிற குரலாக இருந்தது.
2: ஆமாம்,
1: பலருக்கும் உண்டு, அவர் கேட்டுட்டாங்க. அதனால நேரலை இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தோணும், நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்கிச் செல்லுங்கள். மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி

0: படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கிறது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30 தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும், உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டுமே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431 2460498 9431 108 99.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. மூத்தோரை பேண ஒன்றிணைவோம், இதுதான் இன்னைய குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸுடைய கருப்பொருள். பெற்றோரை எப்படி பேணி பாதுகாக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை தன்னுடைய அனுபவம் வாயிலாக சொல்லிட்டு இருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் டாக்டர் சையிதா ஷிரின் அவர்கள். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்
5: மருத்துவர் அம்மாவுக்கு. வணக்கங்கள்.
6: வணக்கம்.
5: அதாவது இப்ப எனக்கு 75 மேடம்.
3: சரிங்க, உங்க பேர் சொல்லலாமா?
5: என் பேர் வெங்கட சுப்பிரமணியன், சமயபுரம்.
3: சரிங்க.
5: அதாவது மேடம், பெற்றோர்களை விட தாத்தா பாட்டிகிட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஏன்னா இப்ப நாங்க சொல்ற அறிவுரை வந்து மயில்தான் இருக்குங்க. அந்த காலத்துல வீட்டுல ஒரு சைக்கிள் தான் இருக்கும். இப்ப வீட்டுக்கு 3-4 டூவீலர் இருக்கு, அதனால பாப்பை கேர்ஃபுல்லா போங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க ஸ்மூத்தா அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த அவசர வளர்ப்புற பெற்றோர்களுக்கு வந்து நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை சீக்கிரம் முன்னேறணுங்கிறது ஒருத்தரும் கொஞ்சம் கடுமையா தான் பேசுறாங்க. இது இதான் நேரடியா நான் கண்ட உண்மை. அம்மா வந்து இதை பத்தி என்ன சொல்றாங்க, எப்படி அவங்கள இருந்து திருத்துறது,
6: சார் ஒரு சராசரியான ஒரு பெற்றோர் வந்து தன் பிள்ளைகளை வளர்க்கும் போது வாழ்க்கையின் ஓட்டத்தின் நடுவில் சிக்கியிருக்காங்க. வீடை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அவங்கள டிசிப்ளின் பண்ணணும், அவங்கள நேர்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் செட் பண்ணுறதுக்காக படிப்பை சரியாக கவனிக்கணும், காலேஜ் அட்மிஷன்ஸ் இது மாதிரி, ஸ்கூல் அட்மிஷன்ஸ் இது மாதிரி பல சிக்கல்களுக்கு நடுவில் அவங்க இருக்கும்போது பல நேரங்களில் இந்த பொறுமை கொஞ்சம் குறைஞ்சிருது தான். அதே பெற்றோர் நாளைக்கு தாத்தா பாட்டி ஆகும்போது அவங்களுடைய நடவடிக்கைகளும் நிறைய மாறி

மாறிடும். ஏன்னா அப்ப பராமரிப்போட பராமரிப்போ வலு இல்ல, பொறுப்பும் இல்ல, இப்ப வெறும் பாசம் காமிக்க வேண்டிய டைம் மட்டும்தான். ஸோ அதனாலதான் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக அந்த ஒரு பேலன்ஸ் வேணும் தான் சார், நல்ல விஷயம்தான் அது. ஒரு தாத்தா பாட்டி கிட்ட ஒரு பரிவு பாசம், பெற்றோர்கிட்ட ஒரு கண்டிப்பு, இதெல்லாம்

0: பெற்றோர்கிட்ட ஒரு கண்டிப்பு, இதெல்லாம் ஒரு கலந்த கலவையாக வளர்றதுக்கு பிள்ளைகள் கொடுத்து வச்சுருக்கணும். அது நல்ல விஷயந்தான் சார்.
1: சரிங்க, இப்போது மூத்தோருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது முன்னாடி தான் 50-60 வயசு அப்படின்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 30-35 வயசுலேயே சூழல்னால தான் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அதிகமாக பிரச்சனைகள் வருது. அது ஒரு 50-60 வயசில் கொஞ்சம் ஒரு க்ரானிக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதிகமாக என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுங்க?
0: சி, பொதுவாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்னா, இப்போ இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறோம். நிறைய சக்கரை வியாதி வந்து மிக அதிகமாக காணப்படுது. இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை இன்னும் நம்ம கண்டறியவே இல்லைங்கிறது தான் ஆய்வு. ஸோ இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடணும். நம்ம பெற்றோருக்கு எந்த முறையில் நம்மளை அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல வருமுன் காப்போம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது சர்க்கரை வியாதி, இருதய நோய், அதிக பிபி ப்ராப்ளம், மூட்டு வலிகள், பார்வை கோளாறுகள், எலும்பு தேய்மானம், இந்த யூரினரி ப்ராப்ளம், சிறுநீர் அடங்காமை. 40-45% பெண்களுக்கு வந்து யூரின் அடக்க முடியாத ஒரு தன்மையெல்லாம் பிரச்சனைகளாக பார்ப்போம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 35-40 அவங்களுக்கான செக்அப், இப்போது பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் அந்த செக்அப்ஸ் எல்லாம் இப்போவே ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. 45-50 ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணணும். என்னென்னா, லாசி லாங்கிட்யூட்னல் ஏஜிங் ஸ்டடி இன் இண்டியா அப்படின்னு 73,000 முதியோர்களை கணக்கெடுத்து இன்னும் அந்த ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆய்வில் கண்டறிகிற பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு அவங்களுக்கு இன்ன பிரச்சனை இருக்குதுங்கிறதே தெரியலை. ஸோ ஹெல்த் செக்கப்புக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. ஸோ எல்லாரும் நம்ம வந்து ஒன்ஸ் இயர் என்ன ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ரெகுலர் ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் டாக்டர் அட்வைஸ் பண்ணுற மேமோகிராஃபியாக இருக்கட்டும், மார்பக புற்றுநோய், இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுது. இந்திய பெண்களில் 28 பெண்ணில் ஒரு பெண்ணுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைம்லி செக்கப் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கும் நமக்கும். ஏன்னா இப்போ வந்து வயோதிகள்னு WHO சொல்கிறது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள, இப்போ வந்து அது வந்து 10% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ 10% ஆஃப் த பாப்புலேஷன் இப்போ இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 26 வருஷம், 26 வருஷங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 26 வருஷத்தில் நம்ம வந்து வயோதிகர்களுடைய சதவீதம் நம்மளுடைய ஜனத்தொகையில் வந்து 20% ஆகிடும். அதாவது பிள்ளைகளை விட பெரியோர்கள் அதிகமாக இருக்கும் நாடாக சமுதாயமாக நாம் மாறப்போகிறோம். 35 கோடி முதியோர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பை 2050 இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு. அந்த டைமில் வந்து நம்ம இப்போது கவனிக்காமல் விட்ட நோய்கள் எல்லாம் விஸ்வரூபமாக பெருசாகி நின்றுச்சுன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முன்னாடியே வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது, சின்ன சின்ன விஷயமாக இருக்கும்போதே அதை நம்ம வைத்தியம் பண்ணிக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய கடமையாக நான் பார்க்குறேன்.
1: சரிங்க சரிங்க, இப்போது இணைப்பில் நேர் இருக்காங்களா இல்லைன்னா வாட்ஸ்அப் தகவலா?
2: வாட்ஸ்அப் தகவல் மேம். இன்னைக்கு சூழலில் பெற்றோர்களை தனிமைப்படுத்தும் சூழ்நிலை எதனால வருது, பிள்ளைகள் நவீன யுகத்தை நேசிக்கிறதுனாலயா அப்படின்னு கருமூலர் லால்குடியிலிருந்து கேட்டிருக்கிறார்.
1: சரி, இப்போ தனியாக இருக்கக்கூடிய பெற்றோர் ஏன் இந்த மாதிரி அதிகமாக நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பெற்றோர் தனியாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க கூட அதிகமாக பேசுறது கூட இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பெரிய ஒரு பிரேக் இருக்கே.
0: ஆமாம், இது வந்து மாற வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா 1.5 கோடி முதியோர்கள் தனியாக வாழ்கிறார்கள், முக்கியமாக பெண்கள்ங்கிறது தான் தரக்கூடிய ஆய்வு. பட் எனக்கு என்னமோ இது அதை விட பெரிய நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த ஒரு உலகமெங்கும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே உடையிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மக்களிடம் ஒரு சகிப்புத்தன்மையும் குறைவதும் ஒரு காரணமாக இருக்கலாம். உத்தியோகம், வேலை, படிப்பு அப்படின்னு வெளியூர்களுக்கு போகிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல மாற்றங்கள் ரெண்டு தரப்புலையும் தேவை. பெற்றோர்களிடமும் ஒரு

0: மாற்றம் தேவை. எந்த விஷயத்தில் வந்து நம்ம அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, இதுவும் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் அவங்களுடைய அனுபவத்திலையும் அவங்களுடைய அந்த ஒரு மெச்சூரிட்டியிலையும் சில விஷயங்களை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது பெற்றோர்களின் கடமைகளும் கூட. பிள்ளைகளும் சின்ன வயசில் எப்படி பெற்றோர் நம்மளை வந்து ஒரு அவ்வளோ ஒரு பாசத்தோடு பார்த்துக்கிட்டாங்களோ அதை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து பேரண்ட்ஸோட வயோதிகம் வந்து செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்னு நினச்சி அவங்க அதை திருப்பி தர வேண்டியது அவங்களுடைய கடமையும் கூட.
1: சரிங்க, நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி, இணைந்திருங்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு. மூத்தூரை பேண ஒன்றிடைவோம். டாக்டர் சயிதா ஷிரின் அவர்கள் நிறைய ஆலோசனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த சைட்லேருந்து ஒரு கேள்வி, அதாவது குழந்தைகள் சைட்லேருந்து ஒரு கேள்வி, என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா அப்பா கேட்குறது இல்லைங்க, இன்னமும் ரொம்ப அடமாக இருக்காங்க அப்படின்றது அவங்களோட ஒரு கண்டினியூஸ் கம்ப்ளைண்டாக இருக்குது. இப்போ பெரியவங்க என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோடு உங்ககிட்ட வருவாங்க பொதுவாக, அவங்க எப்படி தங்களையும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கலான்னு நினைக்கிறீங்க?
1: ஆமாம், பெற்றோர்களும் அதான் நான் சொன்னேன் முன்னாடியே, சில விஷயங்களில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் மூலியமாக ஏற்படுது. இதிலெல்லாம் வந்து சில்ட்ரன் வந்து ரொம்ப பயப்படுறாங்க பெற்றோருக்கு. ஸோ அந்த பிள்ளைகள் சொல்கிற ஆலோசனைகளை அவங்க கொஞ்சம் கேட்டுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளியில் போகும்போது, மழை பெய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாதீங்க. வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், வாக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது நான் பேஷண்ட்ஸ்கிட்டையுமே பார்க்குற ஒரு விஷயம். தள்ளாடிட்டு வருவாங்களே தவிர ஒரு வாக்கிங் ஸ்டிக்கையோ ஒரு வாக்கரையோ அவங்களுக்கு அது தரக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல, பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வயசில் முக்கியமாக அவங்களுக்கு ஆகக்கூடாதது, ஒரு வயசான ஒரு பர்சனுக்கு ஆகக்கூடாதது, புறையேறக்கூடாது, கீழே விழக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். முன்னாடியெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்ருந்தோம், இது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் ஒரு சூழலில் பெற்றோர்களுக்கு மனசோர்வெல்லாம் ஏற்படுறதில்லைன்னு. இப்போ ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனசோர்வு அதிகமாகவே காணப்படுது பெரியோர்கள்ட்ட. அவங்களுடைய மனசோர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம், அவங்களுடைய மனக்கவலை, பதட்டம், தனிமை, அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அவங்க அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறது, எல்லா விஷயத்துலேயும் ஒரு முக்கியத்துவம் தேடுறது, அதை வந்து அந்த கண்ணோட்டத்துலேயும் பிள்ளைகள் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. இன்னொரு விஷயம், பேசினதே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஞாபக மறதி நோய். இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. 13 பேரில் ஒருத்தவங்களுக்கு கூட இருக்குங்கிற அளவுக்கு அது ஒரு நம்பர். டிமென்ஷியான்னு சொல்கிறது வந்து ஒரு பிரெயின் தேய்மானம், மூளை தேய்மானம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நேற்று முந்தா நேற்று நடந்த விஷயங்கள் மறந்துடும், பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், வச்ச பொருளை இங்கே எங்கே எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது மறந்துடும். ஸோ இது மாதிரியால ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த டிமென்ஷியாவில் இருக்கும். இதை ரொம்ப நாளைக்கு மக்கள் வந்து இது ஒரு நோய், இது வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிறது தெரியறதில்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு டிமென்ஷியாலாம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஏர்லியாக ட்ரீட் பண்ணால் அவங்களுடைய ஓல்டேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சராசரி இந்தியன் இப்போது வாழ்க்கை வந்து 70 to 72 இயர்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும்போது 1947. ஸோ 50 வயசே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இப்போது நிறையா ஹெல்த் அவைலபிலிட்டி, மெடிக்கேஷன், எல்லாமே உணவு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது, அதெல்லாம் பார்த்தாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு சராசரி இந்தியனோட வாழ்நாள் வந்து 70-72 வயசு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நல்ல ஹெல்த்தியாக வாழலாம். ஆனால் அதுக்கான அஸ்திவாரம் 40களிலேயே போட ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம இன்றைக்கி சொன்ன எல்லா பாயிண்ட்டும் முதியோர்களுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் தான். இந்த 10 மணிக்கு பரோட்டா சாப்பிட்ற கதையெல்லாம் அவங்களுக்குமே நல்லதில்ல, அவங்க பிள்ளைகளுக்குமே அறவே நல்லது கிடையாது.
0: சரிங்க, நிறைய அருமையான தகவல்கள் சொன்னீங்க. மூத்தோர் நலன் காத்தல் பேணுதல் அப்படின்னு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமாக நாம் கருதணும். பேணுதல், அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து வாழ்த்து பெறுதல், நாம் நலமாய் வாழ அது நமக்கு தரும் ஒரு தனி பலமும் கூட.
1: கண்டிப்பாக
0: அதனால் மறக்கவே கூடாது, பெற்றோரை பேணுதல் பெருமையே இல்லையா? நீங்கள் எங்களுக்காக இங்கே வந்திருந்து நிறைய தகவல்கள் சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கு

0: கேட்டதுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். வசந்த் அழைப்பில் பயனுள்ள தகவல்களை திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்கள் நேரலையில் பகிர்ந்தார். உடன் பங்கேற்றார் சித்ரா திருவாளன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தூங்காத கண்கள். திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலைகளை தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பேனோடு 240 102 1 246 102 1. பிற்பகல் 2:15 வேளாண் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாக
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18 நடைபெறுகிறது. இவற்றிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மான்சர் பங்கேற்கும் இப்பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், ராணுவ ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், கூட்டு தொழில்துறை உற்பத்தி வாய்ப்புகள் ஆகியவை இடம்பெறவுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. கடந்த மே 3 தொடங்கப்பட்ட இந்த விண்ணப்ப பதிவுகளில் இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானியத் தொகையுடன் இருசக்கர வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தின் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானிய தொகையாக 50,000 ரூபாய் மட்டும் மாநில அரசால் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளிவாசல்களில் பணியாற்றும் ஃபேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் உள்ளிட்டோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிகள் வாகனம் வாங்க வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார்.
3: மதுரை மாவட்டத்தில் உள்ள 420 கிராம பஞ்சாயத்துகளில் இன்று முதல் வரும் 15 வரை மண்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. சீர்காழி மாவட்ட அரசு இசை பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணக்கர் சேர்க்கை தற்போது நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேஸ்லின் மர்சலியோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு பயணத்தின் அழகே நம்மோட யார் பயணிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. அது பேருந்து பயணமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி, உங்க நாளை எப்பவுமே சந்தோஷமா உற்சாகமா வச்சுக்க எங்களோட

அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

0: கேட்டு பாடுமா?
1: இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்டு.

பத்து மணி பத்து நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது போடு ஆட்டம் போடு.

வெரி குட். கக்க கா கி கி கூக்கு கக்க கே குக்கு குக்கு கே கே. பாடுங்க. கக்க கா கி கி கூக்கு கக்க கே குக்கு குக்கு கே கே. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாத்தி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன்.

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரி, அக்கச்சக்க பாக்கி ஒண்ணு குடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதா

நேர்கள் இணைந்திருப்பது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க 12:10 மங்கையர் உலகம். இதில் தூங்காத கண்கள், திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை. இந்த இரு நிகழ்ச்சிகளுக்கும் நேயர்கள் பங்கெடுத்துக்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 246-102-1, 240-102-1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹிட்ஸிலும் நேர்கள் கேட்டு இணைந்திருந்தது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: 10:30 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இருபட பாடல்கள். காதலன் மற்றும் காதலா காதலா திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வருகிறது. காதலன் திரைப்படத்திலிருந்து

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். அடுத்த பாடல் ஒலிக்கிறது காதலா காதலா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: 10:52 திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள்.

மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலிருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் 1 மணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தூங்காத கண்கள். திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை. பிற்பகல் 2:15 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் அரங்கம். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகுகண்ணன் அவர்கள்.

0: நேரம் இப்பொழுது 11 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூமிங் அங் ஹெலாங்குடன் புதுடெல்லியில் இன்று உயர்மட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையே எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் இதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொறியியல் படிப்பிற்கான JEE முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி நதியை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தின் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் அரசின் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் என மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திருமதி ரேவதி கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 420 கிராம பஞ்சாயத்துகளில் இன்று முதல் வரும் 15 தேதி வரை மண்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: மண்வளத்தை பாதுகாக்க பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உரப் பயன்பாடு, அங்கக மற்றும் இயற்கை உரப் பயன்பாடுகள், பசுந்தாள் உரப் பயிர்கள், பசுந்தலை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்ற தொழில்நுட்ப விளக்கங்கள் உள்ளிட்டவைகளும் இந்த பயிற்சி முகாமில் வழங்கப்படுகிறது. மேலும் செயல் விளக்க முறையில் விவசாயிகளுக்கு செயற்கை உரங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் எவ்வாறு இயற்கை வேளாண்மை செய்வது போன்ற தகவல்களும் வழங்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தஞ்சை கரந்தையில் அருள்மிகு கருணாசாமி திருக்கோவில் ஏழூர் கண்ணாடி பல்லக்கு திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் இதில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வியட்நாமில் நடைபெற்ற 11 வயதிற்குட்பட்ட ஆசிய மல்யுத்த போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்றுள்ளது. 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும், 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய

0: 9916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியில் FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருக்கீங்க உங்களோடு நாங்க. நேர்களின் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கிறது. நேர்களை நீங்க தொட்டு பெற வேண்டிய தொலைபேசிகள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு 246 102 1.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் 11:12 கேட்டு நீந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சி நம்மோடு இணையும் முதல் நேயர். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: திருச்சி மாவட்டம் எஸ்னாபுட்ல இருந்து கலாராணி பேசுறேன் சார்.
6: கலாராணி, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் சார், நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணுமா?
7: பாட்ஷா படத்துல இருந்து ஆட்டோகிராம் பாட்டு.
6: பாடல் கேட்கலாமா?
7: கேட்கலாம் சார்.
6: நன்றி.
7: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 11:20 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நேஷிலமோடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகமங்கலத்திலேருந்து ராணி பேசுறேன் சார்.
0: ராணி அம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜானகிராமில இருந்து பொட்டு மேல பொட்டு வச்சு.
0: பொட்டு மேல பொட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராணி அம்மா?
1: என்னங்க சார்?
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சார் இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து பிளைண்டு தான், ஆனால் அவங்க வந்து இந்த மேடை கச்சேரிக்கெலாம் போவாங்க சார்.
0: சரி சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாங்க சார்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 11:25 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நேஷில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பண்ணப்பட்டது தங்கராஜ் சார்.
0: தங்கராஜ் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இந்த வானத்தை போல படத்தில் அந்த வானத்தை போல மனம் படைத்த பாடம்.
0: அந்த வானத்தை போல படத்தில் அந்த வானத்தை போல அந்த பாட்டு இல்லையே, அது வந்து சின்ன கவுண்டர் நீங்கள் கேட்குறது.
1: சரிங்க சார்.
0: அந்த பாட்டு வேணுங்களா இல்லை?
1: அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த வானத்தை போலவா?
1: ம், ஆமாங்க.
0: சரி, நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்களா?
1: ஆமாம் சார்.
0: நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா?
1: கேட்டுட்டு தான் சார் இருக்கேன்.
0: சரி சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் சார்.
0: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
7: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கீங்க உங்களோடு நாங்க. நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1, மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
11: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சுப்பையா, என்ன பாடல் வேணும்?
11: எனக்கு இந்த உழவன் மகன் படத்துல இந்த சவுந்தரராஜன் பாடின பாட்டு தினம் தினம் கலைஞன், இந்த பாட ஒளிபரப்பேன். உங்க நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு, உங்க குரலாம் இதா இருக்கு. மழை குடிப்பட்ட சண்முகத்துக்கு நான் ரியாக்ட் பண்றேன்.
0: நன்றி நன்றி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் உங்களோடு நாங்க. நேரம் 11:41. நிகழ்ச்சியில் நம்மோடு இனியும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், ஐயா யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கருமண்டபம் தெற்கு தெரு வேளாயிடம் திரும்ப.
0: ஐயா என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாண்டியன் படத்துல இருந்து கொடுங்க.
0: பாண்டியன் படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: பாண்டியன் கொடுங்க.
0: சரி சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ
1: சொல்லுங்க ஐயா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் தையல் கலைஞரா இருக்கீங்களா?
0: தையல் கலைஞரா இருக்கீங்களா? சரி சரி சரி சரி, உங்களுக்காக பாண்டியன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு கேட்கலாமா? நன்றி நன்றி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில மூடி நீங்க அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
3: யார் எங்கேந்து?
4: நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: தேவி அம்மா, என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு கேப்டன் பிரபாகரன் இருந்து ஒரு நல்ல பாடலா கொடுங்க சார்.
3: உங்களுக்கு பாசமான ஒரு பாட்டு வருது. நன்றி.

0: நேர்களை உங்களிடம் நினைவிருக்கேன். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள். 2:30 திரைக்களஞ்சியம் கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரைத்தொகுப்பில் இருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகும். கேட்டிருக்கும் இது உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தரம் சார்.
0: சுந்தரமையா, என்ன பாடல் வேணும்?

0: சார், எங்க ஊர் பாட்டுக்காரன். மருத மருவி குழந்தை வாசம் சார்.
1: சரி, லால்குடி பாட்டுக்காரனா?
0: லால்குடி கொத்தனார் சுந்தரன் சார், பாட்டுக்காரன்.
1: பாடல் கேட்கலாம். நன்றி.
0: கேட்கலாம் சார், கேட்கலாம் சார்.

0: கேட்டது உங்களோடு நாங்க. நேர்களே, செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்குது மங்கையர் உலகம். தூங்காத கண்கள், திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை பற்றி நேர்களில் உரையாடலாம். எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு நண்பகல் 12:10 சங்கீத சாரல் TR நவநீதம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குடல் இசை ஒலிபரப்ப கேட்கலாம். நேரம் 12 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை பிணையம் இல்லாத கடன்கள் இதுவரை 1,12,00,000 அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மிஹால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. குணு வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1,036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிறிஸ்து நேத்து தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் பங்கேற்றார். இதில் பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களின்படி வெளிப்படைத் தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நீதி கட்சியின் வைரத்தூண் சர் A.T. பன்னீர்செல்வம் பிறந்த நாளையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. வியட்நாமில் நடைபெற்ற 17 வயதிற்குட்பட்ட ஆசிய மல்யுத்த போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்றது. 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷிதாவும், 73 கிலோ எடைப்பிரிவில் கரீமாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டில் துன்பம் வராதபடி முற்படக் காக்கும் தகுதியுடைய பெரியோரையே துணையாகக் கொள்ளல் வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

0: ஏடா சிவா, உடம்பு இழைக்கணும் உடம்பு இழைக்கணும்னு டயட்ல இருக்கேன்னு பீலா விடுவ. இந்த மூணாவது மாடியில இருக்கிற ஆபீஸுக்கு சார் லிப்ட்ல தான் போவீங்களோ?
1: பாபு வேணா கடுப்பேத்தாத.
2: என்ன ஏன் ஸ்டெப்ல ஏற சொல்றியா? ஏண்டா படிக்கட்டுல மூளைக்கு மூளை பொழிச்சு பொழிச்சுன்னு வெத்தலை பாக்கையில துப்பி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன். பாத்துக்க.
0: கூல் கூல் கூல்.
3: டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன்.
0: அதான் அங்கங்க எச்சில் துப்பாதீர்கள்னு போர்டெல்லாம் வச்சிருக்காங்களே,
1: இருந்து என்ன யூஸ்? திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி
0: மனுஷனா பார்த்து திருந்தாட்டி சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல வர. அதானே?
1: ஆமாண்டா ஆமா.
0: டேய் சிவா, இரு இரு இரு இரு, லிப்ட்ல நானும் வந்துடுறேன்.
1: டே டே டே டே, அவசரப்படாதடா. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடப்பானா?
4: நண்பேண்டா நண்பேண்டா நண்பேண்டா நண்பேண்டா.

12:06 நேர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி இந்த அலைவரிசைகள்ல ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்புகளை கேட்கலாம். 12:10 மங்கையர் உலகம். இதில் தூங்காத கண்கள், திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை பற்றி தோழிகள் எங்களோடு பகிர்ந்துக்கலாம். 12:50 பாப் கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கம். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகுகண்ணன் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம். கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் வலம் வர கேட்கலாம். 3:00 இசை தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள், இதில் கண்டுபிடி கண்டுபிடி. மாலை 5:00 பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம். கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்களின் பகிர்வுகளை கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். நம்ம ஊர்ல நிறைய திருவிழாக்கள் நடக்கும், குடும்ப விழாக்கள் நடக்கும். நம்ம வீட்டில் காதுகுத்து, கல்யாணம்

ஆனோ இப்படி பல நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு வருஷத்துல எவ்வளவோ பண்டிகைகள் வரும். இப்படி பல விஷயங்களுக்காக பெண்கள் நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணியிருப்போம். இது ஒரு சுகமான சுமைதானே. இது மாதிரி தூக்கத்தை தொலைத்த கதைகளை சொல்ல தோழிகள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-102-1 இதுல அறிமுக தோழிகளும், 246-102-1 இதுல அறிமுகமான தோழிகளும் வாங்க, நிறைய பேசுவோம் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: 11:15 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம கூட இணையப்புற முதல் தோழி யார் எங்கிருந்து பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். எட்டுக்கு நிமிஷத்தையும் தகவல் பத்திக்கும் பண்பலை என்பது தாக்கலை நேரலை நீ இருக்க நானே பட வேண்டும் கவலை. நீதானே எங்கள் பாடசாலை பாடல் சோலை. நானோ உன் நேசவலை பாச ஓலை. பண்பலை உள்ளத்து அரசி திருவையார் சாத்தனும் ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, ஒரு அருமையான தொடக்கம் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்துக்காக உங்க தூக்கத்தை தொலைச்சீங்க? எந்த நிகழ்வுக்காக தொலைச்சீங்க?
1: இப்ப வந்து தையல் தொழில் செஞ்சிட்டு இருக்கேம்மா. இன்னைக்கு விழானா முந்தின நாள் வேணாலும் அடுத்த நாள் வேணாலும் மொத்தம் 5 நாள் கண்டிப்பா கண்ணு முடிச்சுதான்
0: ஆகணும்.
1: நுகர்வோருக்காக நானும் எனக்காக அவங்களும் பரஸ்பரமா நான் கண்ணு முடிச்சுதான் ஆகணும்.
0: இந்த ஒரு விசேஷம் எல்லாம் டெய்லர் இல்லைன்னா அங்க வேலையே ஆகாதே லேடிஸுக்கு. ஆமா, 1 மாசத்துக்கு முன்னாடியே கியூ கட்டி நிப்பாங்க.
1: எனக்காக எப்ப நான் முடிப்பேன் அப்படின்னாக்கா முடிக்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த புத்தாண்டா இருந்தாலும் எனக்காக நான் முடிச்சு அந்த 12 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன். எப்படியாவது நம்மளுக்கு வந்து ஒரு புதிய ஒளி எழும்பணும் அப்படின்னு பேரொலி எழும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்
0: முடிச்சிருப்பேன். நன்றி. தொடர்ந்து நேர்களே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நடத்தும் சிறப்பு தொழிற்கடன் முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மானிய வசதியுடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வுக் கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்புக்கு 0431-246-0498-9431-108-99.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: பன்னெண்டு மணி 22 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம். இன்னைக்கு தூக்கத்தை தொலைத்த கதை பத்தி தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட இணைய போற அடுத்த தோழி யாரெங்கிருந்து பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் புதுக்கோட்டை மாவட்டம் பாலமரகலம் ரேணுகா தேவி.
3: ரேணுகா தேவி, நலமா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன்,
3: நன்றி. சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்துக்காக உங்க தூக்கத்தை தொலைச்சீங்க?
4: நிறைய விஷயம், ஒரு தடவைனாலும் அந்த மாதிரி தூக்கத்தை பிரேக் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துடும். கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் முன்னாடியே எளியா எந்திரிச்சு வெள்ளன வீடு இதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சதுனால
3: இந்த பொறுப்புகள் வந்து லேடிஸ்க்கு இருக்கிறதுனால நம்ம பண்ணிதானே ஆகணும்.
4: நடக்கிறது இங்க
3: நம்ம என்னதான் நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா?
4: கண்டிப்பா.

0: ஆமா
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா
1: ஏன்னா
0: கண்டிப்பா.
1: அப்பதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் விடாதுங்க.
0: சரிம்மா,
1: அது
0: ரொம்ப
1: எப்பவுமே நினைக்கிற
0: நல்லா
1: சந்தோஷமான
0: பகிர்ந்துக்கிட்டீங்க.
1: அனுபவம். ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு, நன்றி.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத் தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
9: நேரம் இப்போ 12:33 ஆயிடுச்சு. தோழிகள் நம்ம கூட அருமையா அவங்களோட தூக்கத்தை தொலைத்த கதையில பகிர்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாரங்கன்னு பாத்தலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
10: தருர் மாவட்டம் வடசேரியில
9: இருந்து. சொல்லுங்க லக்ஷ்மி.
10: எங்க ஊர்ல திருவிழா வந்தா சுத்தமா தூங்கவே முடியாது மேடம். அன்னைக்கு பொங்க வைக்கணும்னு ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டே இருக்கணும், கூட்டிட்டு போறையும் வச்சதுக்கு அப்புறமும் விடிய விடிய உட்கார்ந்து இருக்கணும். அப்புறம் மாவிளக்கு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க பாரு, டயத்துக்கே வர மாட்டாங்க, இப்பதான் வருவாங்க, அப்புறம் தான் வருவாங்கன்னு நாங்களும் தூக்கி விழுந்துகிட்டே உட்கார்ந்து இருப்போம் மேடம். கடைசியில பார்த்தா விடிஞ்சிரும், வீட்லயும் வேலை செய்ய முடியாது, ஒரே டயர்டா ஆஸ்பத்திரி இந்த மாதிரி ஆயிரும்.
11: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: திருச்சி பண்பலை 102.1

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில் கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவேகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக் குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கடசுப்ரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்

0: நீதிபதிகளை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம்

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 காசும், கொல்கத்தாவில் 53.50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறது
2: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: இது TGFM ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று. நேரம் இப்பொழுது 12:50.
5: ஆகாஷ்வாணி TGFM 102.1 இலினி 1, 2, 3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே.
1: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் ஜி அழகு கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கேட்க காத்திருங்கள். நேரம் 1 மணி, கேட்கலாம் மினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் ஓ மின் ஆங் ஹைலிங்குடன் புதுதில்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம்

மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து உரையாடவுள்ளார். இந்தியா ஒமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையொட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத் தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. கோவாவில் பங்களாதேஷிற்கு எதிரான போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. வரும் புதன்கிழமை நடைபெறும் அரையிறுதியில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் பாடல்களின் அணிவகுப்பாய் மதுர கீதம், நேயர் விருப்ப பாடல்கள். தொடக்கமாக பாத காணிக்கை படத்திலிருந்து பி சுஷீலா பாடியுள்ள பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கல்லுக்குடி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் 1:08. மதுரை கீதம் கேட்டு நினைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இதயத்தில் நீ படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் ஒலிக்கிறது. வாலியின் பாடலுக்கு இசை

கம்மங்காடு வைத்தியநாதன் மணிமேகலை மகாலட்சுமி தவப்புதல்வி இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலித்தது இதயத்தில் நீ படத்திலிருந்து. இனிவரும் பாடல் மனிதன் மாறவில்லை படத்திலிருந்து. ஏ எல் ராகவன் பி சுஷீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம் ஹம்சா ரணியா இந்த நேர்களின் விருப்பத்தில்

0: ஜோசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 1:16 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம்.
2: இன்று 36 அடியெடுத்து வைக்கும் சண்முகா எலக்ட்ரிக்கல் தனது வாடிக்கையாளர்களுக்கு நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சண்முகா எலக்ட்ரிக்கல், மதுரை ரோடு, திருச்சி 8. தொடர்புக்கு 98 432 90 311.
1: மதுர கீதம் தொடர்கிறது. இனிவரும் பாடல் தெய்வத்தாய் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார். தெய்வத்தாய் படம் 1964 எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நடிப்பில் வெளியானது. வீர் மாதவன் அவர்கள் இயக்கிய இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருந்தனர். 1964 வெளியான இந்த திரைப்படம் அந்த ஆண்டில் வெளியாகி சிறப்பான வரவேற்பு பெற்ற படங்களில் ஒன்றாக அமைந்திருந்தது. தமிழில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தெலுங்கில் என் டி ராமராவ் நடிப்பில் சிஐடி என்ற பெயரில் 1965 இந்த படம் வெளியானது. எம் ஜி ராமச்சந்திரன், சரோஜாதேவி, எம் என் நம்பியார், எஸ் ஏ அசோகன், எஸ் வி சஹசிரநாமம், நாகேஷ், பண்டரிபாய் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனா்.

0: நேர்களே, இன்றிரவு 7:02 உற்சாகம் உச்சம். கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஹொசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஆகியன ஒலிபரப்ப கேட்கலாம். நிகழ்ச்சி இன்றிரவு 7:02 உற்சாகம் உச்சமாக.
1: இந்த கல்லூரியில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது நாட்டில் வளர்ந்து வரும் கோழிப்பண்ணை தொழிலுக்கேற்ற திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டும் வருகின்றது. இந்தியாவிலேயே இந்நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படும் ஒரே கல்லூரி இதுவே ஆகும். இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களை கோழியின உற்பத்தி, கோழி உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பம், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி, அவையினை பதப்படுத்துதல், விற்பனை மேலாண்மை, தீவன உற்பத்தி ஆகிய துறைகளில் சிறந்த வல்லுநர்களை உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டு இக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது.
0: நேர்களே, உற்சாகம் உச்சம் இன்றிரவு 7:02 கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து, அட்மிஷன் குறித்து ஹொசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள் பங்கேற்பில். நிகழ்ச்சி இன்றிரவு 7:02 கேட்க காத்திருங்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:23. இனி வரும் பாடல் அகத்தியர் படத்திலிருந்து டி கே கலா பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருச்சி லால்குடி பெருவள நல்லூர் பெரியண்ணன் மணிமாறன் மகாலட்சுமி ஆதிக்குடி பிச்சை சண்முகவேல் இளஞ்சியம் இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. அகத்தியர் படம் 1972 வெளிவந்தது. ஏ பி நாகராஜன் இயக்கிய இந்த படத்தில் மனோகர், சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அதாவது அகத்தியராக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும், நாரதராக மகாலிங்கம் அவர்களும், சிவனாக ஏ வி எம் ராஜன் அவர்களும், பார்வதியாக குமாரி பத்மினி அவர்களும், ராவணனாக மனோகர் அவர்களும், மண்டோதரியாக சி ஆர் விஜயகுமாரி அவர்களும் நடித்திருந்தார்கள். பாடல்களாக குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை உளுந்தூர்பேட்டை சண்முகம், பூவை செங்கோட்டுவன், கே டி சந்தானம், இரா பழனிசாமி, புத்துநேரி சுப்பிரமணியம், நெல்லை அருள்மணி ஆகியோர் எழுதியிருந்தார்கள். இதோ டி கே கலா பாடியுள்ள பாடல்.

நேரம் 1:27. கேட்டு இணைந்திருக்கிறோம் மதுரை கீதம் நேயர் விருப்ப பாடல்கள். இனிவர் பாடல் இமயம் படத்திலிருந்து. கே ஜி எஸ் தாஸ் வாணிஜயராம் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. லால்குடி ராஜேந்திரன், திருமடி சி ராஜசேகர், மாதவரம் ஏகாந்தம், செங்கம் புனிதன் இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. இமயம் திரைப்படம் 1979 வெளிவந்தது. முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஸ்ரீவித்யா, ஜெய் கணேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், மனோரமா, சிஐடி சகுந்தலா, விஜய சந்திரிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் அவர்கள் கதை வசனம் எழுதிட என் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருந்தார். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 1:33 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனிவர் ஜி அழகு கண்ணன் அவர்கள்.
4: ரொம்ப கடுமையான வறட்சி, இந்த வருஷம் வந்து வறட்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2010 நம்ம ஒரு கடுமையான வறட்சியை சந்தித்தோம், அதே மாதிரி இந்த வருடம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சாலுமே நிறைய மழை பொழிவு ஒரே நாளைக்கு இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு நாள் மழை நாள் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க, அது பெஞ்சதுன்னா ஒரு மழை நாள்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுது, மழை வந்து ஒரே நாள் பெய்யுது, 150 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க, 40 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பயிர்களை வந்து நெற்பயிர் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே எல்லாம் முழுகி போய் தண்ணிக்குள்ள நம்ம பயிர் எல்லாம் மாட்டிக்குது.
3: இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கமாக பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனிவர் ஜி அழகு கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்கள். மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ். நாடோடி மன்னன் திரைப்படம் 1958 வெளிவந்தது. இந்த படத்தின் மூலம் ம கோ ராமச்சந்திரன் அவர்கள் திரைப்பட இயக்க

இயக்குநராக ஆனார். இத்திரைப்படத்தில் அவர் பி பானுமதி, எம் எம் ராஜம், சரோஜா தேவி ஆகியோருடன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். எம் என் நம்பியார், பி எஸ் வீரப்பா, எம் ஜி சக்கரபாணி, டி கே பாலச்சந்திரன், சந்திரபாபு ஆகியோர் துணை வேடங்களில் நடித்திருப்பார்கள். வெறும் 18 லட்சம் ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற பதாகையின் கீழ் சக்கரபாணி மற்றும் ஆர் எம் வீரப்பனும் இணைந்து தயாரித்தார்கள். திரைக்கதையை குப்புசாமி, கே ஸ்ரீனிவாசன், ப நீலகண்டன் ஆகியோர் எழுதினார்கள். உரையாடல் எழுதும் பொறுப்பை கண்ணதாசனும் ரவீந்தரும் ஏற்றார்கள். ஜே கே ராமு அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய கே பெருமாள், சி பி ஜம்புலிங்கம் ஆகியோர் படத்தொகுப்பை மேற்கொண்டார்கள். எஸ் எம் சுப்பையா நாயுடு, என் எஸ் பாலகிருஷ்ணன் ஆகியோர் படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் போன்றவற்றிற்கு இசையமைத்தார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற தூங்காதே தம்பி தூங்காதே, தடுக்காதே என்னை தடுக்காதே, சும்மா கிடந்த நிலத்தை, செந்தமிழே வணக்கம் இந்த பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் அடுத்த பாதி கலரிலும் எடுக்கப்பட்டது. நாடோடி மன்னன் 1958 ஆகஸ்ட் அன்று வெளியானது. நேர்மறையான விமர்சனத்தையும் வரவேற்பையும் இந்த படம் பெற்றது. வணிக ரீதியாக வெற்றி அடைந்தது. மொத்தம் 1,10,00,000 ரூபாய் இந்த படம் வசூலானது. இதன் மூலம் ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த மதுரை வீரன் படத்திற்கு 1 கோடி வசூலித்த 2வது தமிழ் திரைப்படம் என்ற பெருமையையும் பெற்றது. இது வெள்ளி விழா படமாக மாறியது. நாடோடி மன்னன் இந்த தமிழ் திரையுலகில் வழிபாட்டு அந்தஸ்தையும் பெற்றது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
6: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, அகில இந்திய வானொலி தனது பொதுச்சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கிறது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குநர் நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு இங்கு ஒலிபரப்பாகும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டுமே. நிறைவு பெற்றது இன்றைய மதுர கீதம், நேயர் விருப்ப பாடல்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில

உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுதில்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது.

0: வலுவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1 கோடியே 12 லட்சத்திற்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்ற

0: நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
2: எல்லா HMC-யும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:55. இனி கேட்கலாம்

0: In Myanmar, the death toll from a powerful explosion in Kangtop village of Namkham township has risen to 55. More than 70 people were injured in the blast, which occurred yesterday following the accidental detonation of materials allegedly stored for mining purposes. The result of the joint entrance examination JEE Advanced 2026 has been declared for admission to the premier Indian Institutes of Technology IITs and other top institutions. Announcing the results, IIT Roorkee said, out of a total of 1,79,694 candidates who appeared for the exam on the 17th of last month, 56,880 candidates have qualified, including 10,107 females. Shubham Kumar from the IIT Delhi zone secured the first rank. On to sports. In the 22nd Asian Under-20 Athletics Championships, India delivered a historic campaign, finishing second in the standings with 19 medals comprising 10 gold, 5 silver and 4 bronze in Hong Kong. The runner-up finish marked India's best ever performance at the Continental Track and Field Championships outside home soil. A total of 48 Indian athletes, 30 men and 18 women, competed in the tournament, held from the 28th to the 31st of last month. The championships are serving as a qualifying event for the World Under-20 Athletics Championships, scheduled to be held at Oregon in the United States in August. Prime Minister Narendra Modi has congratulated the Indian contingent of Asian Under-20 Athletics Championships on winning 19 medals. In a social media post, Mr. Modi said this outstanding performance reflects the determination and excellence of India's young athletes. In the Under-17 Asian Wrestling Championships, India's women grapplers delivered a strong performance, winning a total of 10 medals, including 2 gold, 3 silver and 5 bronze at Da Nang in Vietnam. Leading the charge, Deeksha in the 43-kilogram category and Garima in 73-kilogram category clinched gold medals. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Gujarat, Kerala, Mahe, Lakshadweep, Nagaland, Manipur, Tripura, Odisha, Karnataka, Tamil Nadu, Puducherry and West Madhya Pradesh today. The Met Department has predicted thunderstorms and lightning over Delhi, Haryana, Chandigarh, Himachal Pradesh, Bihar, Jharkhand, Uttar Pradesh, Uttarakhand and West Rajasthan till tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and Myanmar President U May Aung Hlaing hold bilateral talks in New Delhi. India-Oman Comprehensive Economic Partnership Agreement comes into force, gives Indian exporters duty-free market access in Oman to 98% of tariff lines. West Bengal Chief Minister Shubhendu Adhikari expands cabinet with induction of 35 new ministers. Gross GST collection rises to over 1,94,000 crore rupees in May. PM Swanidhi scheme completes 6 years. Prime Minister Narendra Modi says scheme opened new growth opportunities for street vendors. And India ends impressive campaign at Asian Under-20 Athletics Championships with 19 medals, including 10 gold in Hong Kong. With that, we end the midday news.
1: Neeram, 2 mani 15 nimidam. Neergal ninaindirupadu Thiruchirappalli vanuli alaivarisigalodu.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகக்கண்ணன் அவர்கள். வேளாண்மை அப்படிங்கிறது இயற்கையை சார்ந்து, அதாவது பருவநிலையை நம்பியே செய்யக்கூடிய தொழில். ஆமாங்க, வறட்சி, வெள்ளம், புயல், வெப்பம் இந்த மாதிரியான சவால்களை விவசாயிகள் இன்னும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய தாக்கம் பயிர் மகசூல பாதிக்குது. அதனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் குறையுது. அப்போ விவசாயிகள் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோ எடுத்துரைக்கிறாங்க அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகக்கண்ணன் அவங்க.
3: நமது உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் குறிப்பா வந்து அந்த எல்லினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடுமையான ஒரு பாதிப்பு வரப்போகிறது. வழக்கமா நமக்கு வந்து அந்த இரண்டு பருவங்கள்ல மழை கிடைக்கும். அது ஒன்னு வந்து தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவான், இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவான்.

தென்மேற்கு பருவமழை வந்து மே மாதம் கடைசியில் ஆரம்பிக்குது, ஜூன் மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லக்கூடிய மழை தான் நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடைக்கக்கூடியது. குறிப்பாக வந்து நம்ம திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் இந்த மண்டலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடியது வடகிழக்கு பருவமழை. ரெண்டு வகையான அந்த பருவ நிலை மாற்றமும் ஏற்படும். ஒன்று, ரொம்ப கடுமையான வறட்சி. இந்த வருஷம் வந்து வறட்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2010 நம்ம ஒரு கடுமையான வறட்சியை சந்தித்தோம். அதே மாதிரி இந்த வருடம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சாலுமே நிறைய மழை பொழிவு ஒரே நாளைக்கு இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு நாள் மழை நாள் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2 மில்லி மீட்டர்னு சொல்லுவாங்க. அது பெஞ்சதுன்னா ஒரு மழை நாள்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுது, மழை வந்து ஒரே நாள் பெய்யுது, 150 மில்லி மீட்டர் அப்படிங்கிறாங்க, 40 மில்லி மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பயிர்களை வந்து நெற்பயிர் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே எல்லாம் முழுகி போய் தண்ணிக்குள்ளே நம்ம பயிர் எல்லாம் மாட்டிக்குது. ஒன்றா வறட்சி நடக்குது, இல்லைன்னா மழை அதிகமாக பெஞ்சு அந்த பிரச்சனை ஏற்படுது. இதை தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்னென்னங்க காரணம், ஏங்க இந்த பருவநிலை மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லலாம். நிறைய வனங்களை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் வந்து முன்னில் ஒரு பங்கு வனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து வனப்பகுதி குறைஞ்சிடுச்சு, மரங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அந்த பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுது. குறிப்பாக நமது இந்திய நாட்டில் வந்து நெல் சாகுபடி அதிகமாக நடக்குது. அதனாலையும் அந்த மீத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வந்து அதிகமாக உமிழப்படுது. நெல் சாகுபடியில் அந்த நம்ம எப்போதுமே தண்ணி நின்றுட்டே இருக்கு இல்லைங்களா, நெல் வயலில் அங்கே வந்து அந்த மீத்தேன் உற்பத்தி அதிகமாகுது. கால்நடைகள் நிறைய வச்சிருக்கிறோம். அந்த கால்நடைகள் அசை போடும்போதும் அதனுடைய செரிமானுடைய நிறைய அந்த கரிய அமில வாயு, மீத்தேன் போன்றவற்றை வந்து வெளிப்படுது. குறிப்பாக ஒரு பசு வந்து ஒரு நாளைக்கு 200 லிட்டர் மீத்தேனை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதனாலையும் நம்மளுடைய புவி மண்டலமும் நம்மளுடைய காற்று மண்டலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால நம்மளுடைய மாசுபட்டிருக்கிறதுனால நிறைய வண்டி வாகனங்கள் பார்க்குறோம். நம்ம பயங்கர டிராஃபிக் ஆகுது. 4 நாள் லீவ் முடிஞ்சு ஊருக்கு போனாங்கன்னா எல்லா ஊர்கள்லையும் அந்த அப்போ அந்த வண்டி வாகனங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதிலிருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் எல்லாம் நம்மளுடைய வாயு மண்டலத்தை பாதிக்குது. அதனால இந்த காலநிலை பருவநிலை எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றேன். உதாரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா முன்னாடிலாம் நவம்பர் மாதமே அந்த நிலக்கடலை சாகுபடி பண்ணுவாங்க. இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் கூட அதை சாகுபடி பண்ணுற விதைப்பு வேலையை செய்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு மகசூல் பெரிய அளவில் குறையுது. அப்போ அந்த பட்டம் தவறி நம்ம வேளாண் பணிகளை மேற்கொள்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுது. இதை நம்ம எப்படி எப்படியெல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 பிரிவாக இதை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம பயிர்களில் இந்த சாகுபடி முறைகளை நம்ம எப்படி எப்படி கொஞ்சம் மாற்றுறது. கால்நடைகளை பேணி பாதுகாக்கிறதுக்கும் கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கும் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒன்று வந்து கோடை உழவு. கோடை காலத்தில் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய இப்போ குறிப்பாக இப்போ பெய்யக்கூடிய மழையை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பிடித்து வைக்கணும். குறிப்பாக வந்து மானாவாரி சாகுபடி செய்யக்கூடிய பகுதிகளில் பெரிய பெரிய உயரமாக இருக்கக்கூடிய வரப்புகள், மானாவாரி சாகுபடி நாம் பார்க்குறோம். நம்ம டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே பருத்தி சாகுபடி வந்து பெரும்பாலும் அந்த மானாவாரி சாகுபடி பண்ணப்படுது தண்ணீர் இல்லாத காலங்களில். அப்போ இப்போ மக்காச்சோளம் அதே மாதிரி இப்போ அதிக அளவில் பயிரிடப்படுது. இந்த மாதிரியான பயிர்களை எங்கெங்கெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணுறோமோ அங்கெல்லாம் வரப்புகளை வந்து உயரமாக அமைச்சு அந்த தண்ணீரை வெளியில் போகாமல் மழை தண்ணீரை நம்ம பண்ணலாம். அதுக்காக வந்து கோடை காலத்தில் ஒரு உழவு செய்யும்போது அந்த மண்ணினுடைய இறுக்கம் தளர்த்தப்பட்டு மழை தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு, மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய்களினுடைய ஒரு பருவம், அந்த பியூப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுப்புழு பருவம் வந்து மண்ணில் இருக்கும். பூச்சிகளினுடைய இப்போ பருத்தி சாகுபடி பண்ணிதோம்னா அந்த பருத்தியினுடைய அந்த கூட்டுப்புழு பருவம் அங்கே இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு வேலை வந்து நம்ம கோடை உழவு செய்யணும். வயலில் வந்து வரப்புகள் அமைச்சு அந்த தண்ணியை வந்து வெளியே போகாமல் நம்ம பாதுகாக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்க இப்போ குறிப்பாக வந்து முந்திரி சாகுபடி அதிகமாக எங்கே பண்ணுறோம், அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி சாகுபடி 75,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கு. அதில் ஒரு 50,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேலே இருக்கக்கூடிய முந்திரிகள் வந்து முழுக்க முழுக்க மானாவரியாக மழைநீரையே நம்பி இருக்கிறதுனால அந்த மாதிரியான தோப்புகளில் நம்ம இந்த மாதிரி ஒரு பணியை செய்யலாம். அதாவது 7 அடி நீளம், 1 அடி அகலம், 2 அடி ஆழம் கொண்ட குழிகளை மழை வரத்துக்கு முன்னாடியே, குறிப்பாக இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே கூட நம்ம அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். நல்லா கேட்டுங்க, 7 அடி நீளமாக இருக்கலாம், 1 அடி அகலம், 2 அடி

இல்லை நமக்கே தெரியும் நம்மளுடைய கொள்ளை வந்து எங்கே சரிவாக இருக்குது அப்படின்னப்ப அந்த சரிவுக்கு குறுக்காக நம்ம அந்த பள்ளங்களையெல்லாம் ஏற்படுத்தி வைக்கும்போது மரத்தினுடைய அருகாமையில் அந்த பள்ளங்களை ஒரு 3 அடி தள்ளி இந்த பள்ளங்களை தோண்டி வைக்கும்போது அந்த மேடான பகுதியிலேருந்து வழிந்து வரக்கூடிய மழைநீர் எல்லாம் இந்த பள்ளங்களில் சேமிக்கப்படும். அப்போ நம்ம முந்திரி மரம் என்ன நினைக்கும், ஒரு மாதத்துக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கும். நம்ம முந்திரி மரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அப்போ நமக்கு தண்ணி இருக்குது, நம்ம எப்போ வேணாலும் நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு இந்த தண்ணி கிடைக்கும் போல அப்படின்னு அந்த முந்திரி மரங்கள் ஒரு தேக்கம் இருக்கும். அதனால் அதனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். முந்திரி மரம் மட்டும் இல்லை, எல்லா வகையான மரப்பயிர்கள் இருக்கக்கூடிய நிலங்கள்லையும் இந்த மாதிரி ஆங்காங்கே குழிகளை ஏற்படுத்தி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறோம், பருத்தி இதெல்லாம் மானாவரியாக சாகுபடி பண்ணும்போது அங்கே கூட நம்ம தென்னை நார் கழிவு விடலாம். 1 ஏக்கருக்கு வந்து 2 டன் தென்னை நார் கழிவு வந்து அதை கடைசி உழுவப்போ உள்ளே போட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கே தெரியும் அந்த தேங்காய் நாரில் வந்து அந்த தண்ணியினுடைய பிடிப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நீர் பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கும்போது நம்ம பயிர் சாகுபடி செய்யும்போது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய பயிருக்கு நீரானது கிடைக்கும், அதில் நம்ம பயிர்களை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்து வந்து வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்க வைக்கும் காரணி, இது கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். இது இந்த நேரத்தில் நம்ம எங்கெல்லாம் கரும்பு சாகுபடி செய்கிறாங்களோ அந்த கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய இடங்களில் திருமானூர் பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் கரும்பு ரொம்ப அதிகமாக சாகுபடி பண்ணாங்க. 10,000 ஹெக்டரில் இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம், அந்த கரும்பு வெட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த சோவை எல்லாத்தையும் அங்கேயே எரிய விடுவாங்க. அப்போ எரிய விடும்போது அப்படியே தக தக தகன்னு அனல் வந்து அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். எரிஞ்சும் போது அதனுடைய அந்த பூமி வெப்பமாகிறதுன்னு இருக்கு இல்லைங்களா, 1 ஏக்கர் நம்ம ஒரு அடுப்பு எரிஞ்சாலே பக்கத்தில் போய் நிற்க முடியல, 1 ஏக்கர் பிடிச்சிட்டு எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண் உயிரினங்கள்லாம் என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் என்ன ஆகும், எப்படி துடிதுடிச்சு அந்த மண்புழுக்கள்லாம் இறந்து போகும், நுண்ணுயிரிகள்லாம் இறந்து போகும். அப்போ அந்த மாதிரி சோவைகளை வந்து நம்ம எரிய விடாமல், எரிய விடும்போது ஒரு பெரிய புகை மண்டலம் வெளியே போகுது, மண்ணு பாதிக்கப்படுது, அது வந்து மக்க வைக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் அதை விட்டுட்டு அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு இந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்க வைக்கக்கூடிய காரணி இருக்குது. அதனுடைய விலை வெறும் 50 ரூபா தாங்க, சின்ன பிளாஸ்டிக் டப்பால கிடைக்கும். அதை வந்து 200 லிட்டர் பேரல்ல தண்ணியை ஊற்றி அந்த மக்க வைக்கும் காரணியை அதில் மாற்றிட்டு 1-2 கிலோ வெல்லத்தை போட்டு வச்சுட்டு நல்லா 4 நாள் கலக்கிட்டு 5வது நாள் எடுத்து அது ஃபுல்லாக நம்ம அந்த இலை மேலே ஈரம் இருக்கும்போது நம்ம இலை மேலே நம்ம தெளிச்சு விட்டுட்டோம்னா அந்த பூமி மேலே அது வந்து 30-35 நாளைக்குள்ள ஒரு அருமையான உரமாக மாறிடுதுங்க. அப்போ நம்ம மருதாம்பு கட்டை வரும்போது இந்த உரம் வந்து உரமாகவும் அதுக்கு பயன்படுது, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரினங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுது, அப்போ பரவாயில்ல நம்மளை இந்த டைம் எரிக்காமல் விட்டுட்டார் இவர் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி அந்த காற்று மண்டலமும் மாசுபடாமல் இருக்கும், பூமி வெப்பமயமாகிறதுலையும் நம்ம தடுக்க முடியும். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இப்போ 1 ஏக்கரில் நம்ம எரிய விடுறோம், எவ்வளோ புகை போகுதுங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதே அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமானூரில் ஒரு கரும்பில் இருக்கக்கூடிய அந்த 20,000 ஏக்கரை நம்ம பற்ற வச்சோம்னா என்ன ஆகும், அது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வேளாண் கழிவுகளை எப்படி வந்து சிறந்த ஒரு உரமாக மாற்றுறது, அதை வந்து கால்நடைகளுக்கு எப்படி கொடுக்கலாம், ஒரு சிலது கால்நடைகள் சாப்பிடாத இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து நம்ம தீ வைக்காமல் அதை கொளுத்தாமல் எப்படி வந்து அதை மண்ணிற்கு தேவையான உரமாக பயன்படுத்துறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமாக வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லக்கூடிய விதைகளை பண்ணணும். 2வது, பயிர்களில் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நம்ம பண்ணணுங்க. என்னென்ன வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பு இருக்கு, வரகு, பனிவரகு, மக்காச்சோளம், இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு மானாவரி பயிர்களில் வந்துடும். அதுலேயும் கூட நம்ம குறுகிய வயதுடைய பயிர்களை நம்ம தேர்வு செஞ்சு அதை நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ மக்காச்சோளத்தில் வீரிய ஒட்டு ரகம் அப்படின்னு பார்த்தா 5, 6 இதெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட மானாவரி நிலங்களுக்கு ஏற்ற மக்காச்சோள ரகம். அதே மாதிரி சோளம் சாகுபடி பண்ணுவோம், அதில் வந்து சோளம்னு பார்த்தோம்னா 30, 12 அதாவது கோயில்பட்டி 12 சொல்லக்கூடிய ரகம்லாம் சோளத்தில் பண்ணலாம். கம்பில் வந்து 10, கேழ்வரகுல 15, 13 சிறுதானியங்களில் இப்போ அந்த அத்தியானந்தல்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையத்திலிருந்து, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மையம், அந்த மையத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ரகங்களை நம்ம உபயோகப்படுத்தலாம். உளுந்தில் வம்பன் 6, 8, 10, 12 இது போன்ற ரகங்களை, நிலக்கடலை சாகுபடி பண்ணும்போது VRI 10 நல்ல விருத்தாச்சலம் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம், அது வந்து நல்ல வறட்சியையும் தாங்கி வளருது, நல்ல மகசூல் கொடுக்குது. VRI 8 இல்லைன்னா
பஞ்சாரை 10 போன்ற ரகங்கள், எள்ளில் வந்து விருத்தாச்சலம் 4, திண்டிவனம் 7, இது போன்ற ரகங்களையும், பருத்தியில

0: 17 வேப்பந்தட்டை 2ங்கிற ரகத்தையும் உபயோகப்படுத்தலாம். மானாவாரி பயிரான முந்திரியில் விஆர்ஐ 3 அப்படிங்கிற ரகத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். நெல்லில் வந்து வறட்சியில் நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் மண் வந்து உவர் நிலம் உப்பு மண்ணாக இருக்கிறதுனால நெல் சாகுபடி பண்ணும்போது திருச்சி 4 திருச்சி 5 சொல்லக்கூடிய ரகங்களை உபயோகப்படுத்தும் போது ஓரளவுக்கு அந்த மானாவாரி சூழ்நிலையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து நெல் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நெற்பயிர் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இல்லைங்க, அது கண்டிப்பா தண்ணியிலே தான் எப்போதுமே 24 மணி நேரமும் இருக்கணுங்கிறது இல்லை. காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை நீங்க பயன்படுத்துங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த தண்ணியினுடைய தேவை குறையுது. தண்ணி தேவை குறையறதுனால நம்ம அந்த தண்ணியை வச்சு வேற ஏதாவது ஒரு விவசாயம் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக அந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றதை எப்படி தடுக்கலாம்னு சொன்னால், இந்த நெல் பயிர் சாகுபடியில் நம்ம அதிகமான தண்ணியை அங்கேயே தேக்கி வைக்கும் பொழுது அங்கே அந்த மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு வந்து அதிகமாக வெளிப்படுது. அது ஒரு நச்சு வாயு. அந்த மீத்தேன் வாயு நம்ம குறைக்கிறோம், அது வந்து காற்றோட போய் கலக்கிறத நம்ம தவிர்க்கிறோம். அப்போ காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான மெத்தட். காஞ்சி இருந்ததுனாலோ இல்லை தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா களை பிரச்சனையும் எலி பிரச்சனையும் வந்துடும். ஆனால் அது ரெண்டுமே ரொம்ப எளிமையாக கட்டுப்படுத்தக்கூடிய முறை தான். அந்த களை பிரச்சனையை வந்து கோனோ வீடர்னு சொல்கிறோம், இல்லை கோனோ வீடரை விட இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு மாடிஃபைடு கோனோ வீடர்னு சொல்கிறோம். அதை வச்சு நம்ம ஒரு ஏக்கரில் ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளையால் இருந்தால் கண்டிப்பாக அந்த களையை வந்து எடுத்து முடிச்சிடலாம், அதை ஓட்டிடலாம், நின்றுக்கிட்டே வந்து சிரமம் இல்லாமல் களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அது மூலமாக எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தஞ்சாவூர் அதிசய பொறி அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்களே நம்ம மையத்தில் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கோம். ஒரு 15 எலி கூட அந்த ஒரே பொறியில் வந்து அடுத்தடுத்து வந்து மாட்டிக்குது. அந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான அந்த உணவு பொறி, அந்த விஷம் கலந்த உணவு பொறியை வைக்கும் பொழுது எலிகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். வரப்புகளை நல்லா சீர் பண்ணி வைக்கும்போது அந்த வரப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வலைகளை எல்லாம் நம்ம தடுக்கலாம். அதாவது எலிக்கு பயந்துக்கிட்டு நான் எப்போதுமே தண்ணி விடுறேன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியே மிச்சம் பண்ணுறோம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு பயந்துக்கிட்டு பெரிய பிரச்சனையை வாங்குற மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் உபயோகப்படுத்தலாம், அது உங்களுக்கு தண்ணியை சிக்கனப்படுத்தி கொடுக்கும். இது சம்பந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ என்னுடைய நம்பர் நீங்கள் குறிச்சிக்கங்க, 96 29 24 65 86. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 96 29 24 65 86.
1: பருவநில மாற்றம் ஏற்படாம இருக்க வனங்களை பாதுகாக்கணும், பூமி வெப்பமயமாதலை தடுக்கணும், பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், வறட்சிய தாங்குற ரகத்தை தேர்ந்தெடுக்கணும், நீர் சிக்கனத்தை கடைபிடிக்கணும், வரப்புகளை சீர் செய்யணும், இது போன்ற பல வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை இதுவரைக்கும் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகக்கண்ணன் அவங்க. இன்னும் இவர் கூறும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை மற்றொரு நாள் நேயர்களுக்கு முன்னறிவிப்போடு வழங்குகிறோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் இப்பொழுது 2:30. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திரைக்களஞ்சியம். பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக பாட்டும் நானே பாவமும் நானே என்ற தலைப்பில் கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இவர் பிறந்த மதுரைக்கு அன்றும் இன்றும் ஏன் இனி என்றென்றும் பெருமை சேர்க்கும் ஒரே திரை இசை பாடல் என்றால் அது இந்த பாடல்தான். பாடல் ஒலிக்கிறது திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

ಜುಮಕು ದಿಂಧ ಆ ಜುಮಕು ಜುಮಕು ದಿಂಧ ಇಂದ ಸಹರಿಗ.

0: ఎరగరా, నీ సరిగమా దొందరగడదు కదా,
1: గరిజం
0: పరిగడతా
1: పరని
0: ఎక్కడ

0: சோழனின் புலிக்கொடி, சேலத்து மாம்பழம், தூத்துக்குடி முத்து, பொதிகை மலை தென்றல், குமரியில் காணும் சூரியோதயம், இவை யாவும் ஒன்றாகிய தமிழகத்தின் பெருமையை படம் பிடித்த பாடல் இதோ. பூவாத்தலையா திரைப்படத்திலிருந்து.
1: பார்த்துவிடு.

காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும் கண்ட

கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள். நாட்டுப்பற்றையும் விஞ்ஞானத்தின் சிறப்பையும் வேளாண்குடி விவசாய பெருமையையும் மிகச் சிறப்பாக வர்ணிக்கும் பாடல் இதோ தங்கச்சுரங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மிகு மதுரை மாநகரில் பிறந்த இவரால் தமிழ் திரையுலகமும் தமிழ் கூறு நல்லுலகமும் பெருமையடைந்தது என சொன்னால் அது மிகையாகாது. பாடல் ஒலிக்கிறது அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி

0: நவரசங்களில் ஒன்று நகைச்சுவை. இசையரசியும் இசையரசரும் இணைந்து இப்பாடலின் மூலம் நம்மை சிரிக்க வைக்கின்றார்கள். பாடல் ஒலிக்கிறது எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.
1: புதுசா கேக்குற என்ன

பார்த்தது நீ தாண்டி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

0: ಅರ್ಧ ಜೈವೆ
1: ಬೇರೆ ಜೈವೆ
0: ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪೆ

வாலிப கவிஞர் வாலி அவர்களை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறது காதல் சுவை ததும்பி வழியும் ஒரு இனிய பாடலை கேட்போம். வாருங்கள், தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இப்பொழுது 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீடு மூலம் நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டுள்ள நிலையில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு CV சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. தர்மபுரி

மாவட்டத்தில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிவாசல்களில் பணியாற்றும் முலமாக்கள் மானியத் தொகையுடன் இருசக்கர வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. கோவாவில் பங்களாதேஷிற்கு எதிரான போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. வரும் புதன்கிழமை நடைபெறும் அரையிறுதியில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில பாடல்கள், அருமையான தகவல்கள், நேர்களின் விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல் தொகுப்புள், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளை இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே ரொம்ப பெரிய உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா நீலத்திமிங்கலம். இந்த நீலத்திமிங்கலங்கள் எழுப்பக்கூடிய ஒலி உலகத்திலேயே ரொம்ப சத்தமானதா இருக்குமா? இது ஒரு ஜெட் விமானத்தின் சத்தத்தை விட அதிகமா இருக்குமா? இந்த ஒலியின் மூலமா கடலுக்கு அடியில 1000 மைல் தொலைவில் இருக்கிற மற்ற திமிங்கலங்களோட தொடர்பு கொள்ளுமா இந்த நீலத்திமிங்கலம்? ஒரு நீலத்திமிங்கலம் சுமார் 100 அடி நீளம் வளரக்கூடியது. 3 பேருந்துகளை வரிசையா நிறுத்தினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு நீளமுடையது இந்த நீலத்திமிங்கலம்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: மூன்று மணி 15 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல்ல நம்முடைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நேயர்கள் கடிதம் மூலமா, மின்னஞ்சல் மூலமா கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் அவர்கள் நிறைய கடிதங்களை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
4: அதாவது 4 நிகழ்ச்சிகளுக்காக வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு. 22 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது, வழங்கிய அதிபதிக்கும் பிரியா வீரமணிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 23 சிந்து பைரவி ராகத்தில் மங்கள இசை கேட்டேன், மடல் மாணிக்கம் தந்த தகவல்கள் சிறப்பு, பொன்மாலை நிகழ்ச்சியில் பாடல்களை அள்ளித்தந்த கௌதமன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24 கடிதம் என்னன்னா, வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்களை கேட்டோம், வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி அருமை, லோகநாதன் மற்றும் யோகேஸ்வரி ஆகியோருக்கு பாராட்டுக்கள். 25 நாள் மலர் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24 இதயராகம் நிகழ்ச்சியும் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. வழங்கிய மரியாவிற்கு நன்றி. வசந்த அழைப்பில் குழந்தைகளின் கொஞ்சம் மொழியை கேட்டு ரசித்தோம், கவிஞர் யுகபாரதி அவர்களின் உரை அருமையாக இருந்தது, சூரியகாந்தி நிகழ்ச்சியில் மனிதம் நாடகம் சிறப்பு, பண்பலைக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு
3: சொல்லி இவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே காலையிலிருந்து மங்கள இசையிலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து அன்றைய நாள் அவங்க எப்போ தூங்க போகிறாங்களோ அது வரைக்குமே நம்ம பண்பலையோடு பயணிக்கிற ஒரு நேயர். சிறப்பாக அவங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நேயர்களே, இதே போல் நீங்களும் உங்களுக்கு

உங்களுடைய பார்வையில் எங்களுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். கடிதம் வழியாக நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னா அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரி. ஒருவேளை மின்னஞ்சல் வழியாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா AIR@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.

3:20 திருச்சிரை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இசைத்தூரல் நிகழ்ச்சியோட. இசைத்தூரல் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நீலத்திமிங்கலம். இந்த நீலத்திமிங்கலத்தோட இதயம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கார் அளவுக்கே இருக்குமா. இதன் இரத்த நாளங்கள் ஒரு மனிதரே அதுக்குள்ள நீந்தி செல்லக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்குமா. இதோட நாக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழு உருவ யானைக்கு சமமா இருக்குமா. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: 3:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சிகளோட விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாகவும் நம்மளுடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க.
1: ஆமாம்,
0: யார் அனுப்பியிருக்காங்க?
1: ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன், சுந்தரராஜன் இவர்கள் வந்து மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த 31 கடந்த மாதம் 31 அமைச்சிருக்காங்க. ஞாயிறு பகல் 12:10 இடம்பெற்ற சூரியகாந்தி மூலம் இரு நாடகங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டோம். அதில் மாதவி அவர்கள் எழுதிய நாடகம் யாருக்கும் நேரமில்லை என்பது இன்றைய நிலைக்கு சரியான தலைப்பு. நாடக கதைப்படி முரளி கணக்கு பாடத்தில் வீக்காக இருப்பதற்கு மதிப்பெண்கள் குறைவதற்கு ஒரு வகையில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எப்படி காரணம், அதற்கு நாடக காட்சிகள் எடுத்துக்காட்டியது. மேலும் நாடக அமைப்பும் இயக்கமும் நடிப்பும் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணவேணி அவர்கள், மனம் ஒரு கோயில் என்ற தலைப்பில் அன்போடு வாழுங்கள், இறைவன் நம்மோடு இருப்பார் என்று மிகச்சிறப்பாக பேசினார். சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான இரண்டு நாடகங்களும் நன்றாக இருந்தது. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில்

0: சிறப்பாக விளையாடிய நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுகள். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கீழக்குண்டையம்பட்டியிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் மாமி அனுப்பியிருக்கிறாங்க.
0: ஆமாம், அவங்க இன்னும் இன்னொரு நிகழ்ச்சியை பாராட்டி சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி இன்று காலை வேளாண் செய்தி சுருள் நிகழ்ச்சியில் உயிர் வேலி அமைப்பதன் நன்மைகள் பற்றி ஆர் வி ஐயா அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள் இணைந்து வழங்கிய தகவல்கள் கேட்டோம். உயிர்வேலி அமைக்க ஏற்ற தாவரங்களான இலந்தை, சூரைமுள், கலாக்காய் ஆகிய முள் மரங்கள் பற்றியும், செம்பருத்தி, நொச்சி, ஆடாதொடை பற்றியும், மற்றும் பூச்சிக்கொல்லிகளை விரட்டும் காட்டாமணுக்கு போன்ற செடி வகைகள் பற்றியும் விளக்கமாக கூறியது அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இணைந்திருங்கள் நேயர்களே, FM Rainbow 102.1 இசைத்தூரல்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மணி 33 நிமிஷத்துக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது இசைத்தூரல் நிகழ்ச்சியோடு. அடுத்ததான் மின்னஞ்சல் அமைச்சிருக்காங்க எஸ் லக்ஷ்மி, குமரன் நகர் திருச்சியிலிருந்து. மதுரை கீதம் நேர்களின் தெருவில் தேனாக இனித்தது. 43 நிமிடங்கள் என் டிரான்சிஸ்டருடன் கட்டுண்டு இருந்தேன். அப்பாஸ்கான் ஒவ்வொரு பாடலை பற்றியும் குறிப்புகள் கொடுத்தது சிறப்பு. என் மனம் தொட்ட ஒரு பாடல் கங்கை யமுனை இங்குதான் சங்கமம். இடையிடையே நிகழ்ச்சி குறிப்புகள் கொடுத்தது அந்த நிகழ்ச்சியை கேட்க ஆவலை தூண்டியது. நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று காலை 7 மணிக்கு காலை மலர் கேட்டோம், உரை மிகச் சிறப்பு. 8 மணிக்கு இதயராகத்தில் புது பாடல்கள் கேட்டோம், எங்கள் விருப்ப பாடலும் வந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு ஆட வைக்கும் பாடல்கள் அத்தனையும் கேட்டு மகிழ்ந்தோம். மிக மிக அற்புதமான பழைய பாடல்கள் தந்ததற்கும் வெயிலுக்கு இதமாக இருந்தன. அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரவேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மூணு மணி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாக அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நம்ம கருமண்டபம் தெற்கு தெருலேருந்து வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. பண்பலைக்கு வணக்கம். நேற்று வந்து மதியம் 1 மணிக்கு மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்களுடைய கைவண்ணங்களில் திட்டிய மாடல்களை, எங்கள் விருப்ப பாடல்களை வழங்கியதற்கு நன்றி. அதை தொடர்ந்து காலையில் 10 மணிக்கு புகையிலையும் புற்றுநோயும் சிறப்பு விருந்தினர், மருத்துவர் நமது உடலை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளோட கூறினாங்க. இரவு நேரத்தில் முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடணும் அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லி கருமண்டபத்திலிருந்து தெற்கு தெரு வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க.

0: இருக்கு பயப்புள்ள.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இசைத்தூரல் நிகழ்ச்சியோட. இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்ட தகவல் பாத்தீங்கன்னா நீலத்திமிங்கலம் பத்தி. அதை பத்தின இன்னும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இருக்கு. இவ்வளோ பெரிய விலங்கு என்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல இருக்கிற மிகச்சிறிய கிரில் அப்படிங்கிற இறால் போன்ற உயிரினங்களை தான் வந்து சாப்பிடுமா. ஆனால் ஒரு நாளைக்கு சுமார் 4000 கிலோ சாப்பிடுமா. ஒரு குட்டி திமிங்கலம் பிறந்த உடனே ஒரு நாளைக்கு 90 கிலோ உடல் எடை கூடுமா. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோ எடை அதிகரிக்குமா ஒரு நீலத்திமிங்கலம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசைத்தூரல் நேயர்கள் வந்து மின்னஞ்சல் வழியாக அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களையும் கூட நேயர்களை உங்களையும் அனுப்ப சொன்னேன். ஏஆர் டிச்சி அட் ஜிமெயில்

com அப்படின்ற இந்த மின்னஞ்சலுக்கு நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்பலாம் அப்படின்ட்டு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறையூர் மருவத்தூர்லேருந்து அழகனாச்சியார் இளையரோஜா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. அதாவது, நேற்று யாருக்கும் நேரமில்லை அப்படின்ற ஒரு நாடகம் கேட்டோம். இன்றைக்கி தலைமுறைக்கு ஏற்றது போல் பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த நாடகம் சிறப்பாக உணர்த்தியது அப்படிங்கிற தகவலை மின்னஞ்சல் வழியாக பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து கீழாண்டார் வீதி சண்முகம் ராஜலட்சுமி ஜெகதீஸ்வரி சுவாசினி கற்பகம் இவங்களுடைய மின்னஞ்சல் இது. காலையில் புற்றுநோய் மருத்துவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பேசியதை கேட்டோம். மிட்டே பிரியாணி பரோட்டா இது மாதிரி எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட்றதாலையும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் உரையாடிய யோகேஸ்வரி அவர்களுக்கும் ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதியம் எனக்கு பிடித்த சிவாஜி கணேசன் பாடல்கள் கைகொடுத்த தெய்வம் பட்டிக்காடாப்பட்டினமா போன்ற படங்களிலிருந்து வந்தது, சிறப்பாக இருந்தது, நிலையத்தாருக்கு பாராட்டுகள் அப்படின்னு மின்னஞ்சல் வழியாக அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3:54 இசைத்தூரலோடு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது இசை தூரல். இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில நீலத்திமிங்கலம் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேயர்களின் கடிதங்கள், மின்னஞ்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மீண்டும் இசைத்தூரல் ஒலிக்கும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு.

அடுத்த நிகழ்ச்சியா நம்ம பண்பலையில 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள்.

ஏழு மணிக்கு உற்சாகம் உச்சம். கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்களின் பகிர்வுகளை கேட்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாறு, நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவது, எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார். முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சரை மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திருச்சி ஜோசப் கல்லூரி வரும் முதலமைச்சருக்கு சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரின் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் தகுதி அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத் தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மன் இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
2: கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும்

0: நாலு மணி நாலு நிமிஷம் ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான் கேட்டு நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு 4 மணி, எப்பவுமே 4 மணி ஆயிட்டாவே நேயர்கள் எல்லாம் தயாராயிருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம விளையாட்டுகள் வந்து தயாரா வச்சிருப்போம். என்ன கொடுத்தாலும் என்ன கேம் கொடுத்தாலும் நேயர்கள் விளையாடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால என்ன விளையாட போறோம் அப்படின்னா, அதிபதி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல?
1: நீங்க ஏதாவது என்ன விளையாட போறோம் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு என்ன சொல்றீங்களா?
0: ஆமா, இன்னைக்கு திங்கக்கிழமை, கண்டுபிடி அதுதான்.
1: ஆமல்ல, நான் அதை மறந்துட்டேனே.
0: மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே தயாரா இருக்கீங்க போலயே. என்னமோ குறிப்புகள்லாம் கையில வச்சிருக்கீங்க.
1: நான் மட்டும் இல்லைங்க, நம்ம நேயர்களும் ரெடியா இருக்காங்க. இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களே, நீங்க எங்களோட சேர்ந்து பேசலாம். நாங்க கொடுக்குற குறிப்புகளை வச்சு நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமா, சொல்ல முடியாதோ அல்லது பொருளாவோ அல்லது நபராவோ எதுவா வேணாலும் இருக்கலாம்.
1: ஆமா,
0: நாங்க குறிப்புகள் கொடுப்போம். அந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்க அது இடமா பொருளா நபரா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்பு கொண்டு வரலாம்.
1: சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட அறிமுக நேயர்களா இருந்தாங்க நிகழ்ச்சியில் உங்களோடு
0: கோபால்,
1: அதிபதி,
2: ஓவியா.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வண்ண குளங்கள், இன்னைக்கு வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் இணைப்புல இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், வாங்க.
6: அன்பு தோழன் அதிபதி அவர்களுக்கும், அன்பு தம்பி கோபால் அவர்களுக்கும், புதுசா வந்திருக்கிற தோழிக்கும் இனிய மாலை வணக்கம்.
7: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: தஞ்சாவூர் அபிரகாம் படுநகர் வந்து பத்மாவதி.
7: சரி, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லாமா?
6: சொல்லுங்க.
7: நீங்க வந்து கண்டுபிடிக்க போறவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர், சரியா?
6: சரிப்பா.
7: இவர் வந்து அமெரிக்க அறிவியலாளர். இடிதாங்கிய வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாரு. கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் சேர்த்தணியக்கூடிய ஒரே கண்ணாடியான இரட்டை குவிய கண்ணாடியை உருவாக்கியவரும் இவர் தான். அறிவியல் துறை மட்டும் இல்லாம அரசியலையும் ஆர்வம் கொண்ட இவர் தான் சந்தா மூலமா நூல்களை வாங்கி படிக்கக்கூடிய முறையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். யார் அந்த நபர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அந்த கேள்வி.
6: கண்ணாடி
7: இரட்டை குவிய கண்ணாடி கண்டுபிடிச்சாரு. இடி தாங்கி இவர் தான் கண்டுபிடிச்சார்.

0: கண்ணாடியில லென்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கிட்ட பார்வை தூர பார்வைக்கெல்லாம்,
1: அதாவது குவி லென்ஸ், குழி லென்ஸ்.
2: இல்ல ஞாபகம் இல்ல.
0: உங்களுக்காக பல குறிப்புகளை மூணு பேர் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
3: எந்த குறிப்புகள் கொடுத்தாலும் வந்து அதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும் எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படிம்பாங்க சில பேர். இது வந்து கொஞ்சம் கடினமானது தான். ஏன்னா வந்து அமெரிக்க அறிவியலாளர் அப்படிங்கும் போது ஒரு இந்தியாவுக்குள்ள கேட்டிருந்தீங்க அப்படின்னா எளிமையாக சொல்லியிருப்பேன்ப்பா, அமெரிக்காவுக்கு போயிட்டிங்க எடுத்தோன்னே, அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சு தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க நேர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த குறிப்புகள் ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு அமெரிக்க அறிவியலாளர், இடிதாங்கியை கண்டுபிடிச்சவரும் இவர் தான். கிட்ட பார்வை தூர பார்வை இரண்டுக்கும் சேர்த்து அணியக்கூடிய ஒரே கண்ணாடியாலான அந்த இரட்டை குவிய கண்ணாடி அப்படிங்கிறத அவர் தான் உருவாக்கினாரு. அறிவியல் அறிஞ்சுறை மட்டும் இல்லாமல் அரசியலையும் ஆர்வம் கொண்ட இவர் தான் சந்தா மூலமா நூல்கள் வாங்கி படிக்கக்கூடிய அந்த முறையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். யார் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு வரலாம்.
1: 0431-240-1021 அறிமுக நேயர்கள் இந்த தொலைபேசி எண்களை தொட்டுவாங்க. அறிமுகமான நேயர்கள் 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி என்ன தொட்டுவாங்க.
3: கேட்டறிஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
5: இன்று 36ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சண்முகா எலக்ட்ரிக்கல் தனது வாடிக்கையாளர்களுக்கு நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சண்முகா எலக்ட்ரிக்கல், மதுரை ரோடு, திருச்சி 8. தொடர்புக்கு 98-432-90-311.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
9: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இடமோ அல்லது பொருளோ அல்லது நபரோ பத்தின ஒரு குறிப்புகளை கொடுப்போம். நீங்க அதை வச்சு அது இடமா பொருளா நபரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வந்து குறிப்புகள் கொடுத்திருந்தோம், இனிப்புல வரக்கூடிய நேரம் அதை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்
3: ஐயா.
2: ஐயா யார், இங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: லாவுடியிலிருந்து கடும்பூர் ஐயா.
2: ஐயா சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: விடைய கண்டுபிடிச்சேன்.
2: சொல்லுங்க ஐயா, யாரு?
3: பெஞ்சமின் பிராங்க்லின் ஐயா.
2: சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. சரியான விடை பிராங்க்லின்ங்கிறது தான் ஐயா கண்டுபிடிச்சிட்டாரு குறிப்புகளை பயன்படுத்தி. அடுத்து வரக்கூடிய நேயர்களுக்கு நம்ம முன்னாடியே குறிப்புகள் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
4: கொடுத்துடலாமா? 2004 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரியம் சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இது ஒரு கோவில். 2 ராஜராஜனால் கட்டப்பட்டிருக்கு. இசைப்படிகட்டுகள் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்வது போல அமைக்கப்பட்ட மண்டபம் இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. என்ன கோயில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போமா?
0: இந்த குறிப்புகளை வச்சு இது எந்த இடம் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, நீங்க நம்ம நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில வண்ணக்கோளங்கள்ல பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1, 240-106-102-1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். FM Rainbow 102.1 வண்ணக்கோளங்கள்
5: வரும்.

0: 4:26 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்களில் இன்று கண்டுபிடி குறிப்புகள் கொடுத்தாச்சு, கண்டுபிடிக்க சொல்லி நேரமும் கொடுத்தாச்சு, அழைக்கிறதுக்கான எண்களும் கொடுத்தாச்சு, அடுத்த அழைப்பு தான் கொடுக்கணும்.
1: காலர் அடுத்த நேயர் பார்த்துலமா? வணக்கம், யாரங்க என்ன பேசுறீங்க?
2: ஹலோ வணக்கம், பிரபுங்க, டிவிஎஸ் டோல்கேட்.
1: டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து பிரபு. சொன்ன குறிப்புகளை வச்சு விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
2: பாத்தீங்க, கும்பகோணம் பக்கத்துல தாராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள்
1: நினைக்க கரெக்ட்டா சொல்லிட்டார்ப்பா அவருக்கு. அவருக்கு ஒரு அப்ளாஸ்
2: கொடுங்க.
0: பாராட்டுகள்.
1: உங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தாச்சு.
0: அனிமா அவங்க போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாமா, என்ன அதுல மியூசிக் பண்ணீங்களா?
1: ஆமா, படிக்கட்டுகள்
2: படிக்கட்டுகள் அது வந்து அந்த டெம்பிள் மட்டும் தான் இருக்கு.
1: ம் ம்
3: இசை படிகட்டுகள் அப்படின்னு அந்த வச்ச அந்த குறிப்பை வச்சு தான்ப்பா நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது இசை படிகட்டுகள் அப்படிங்கிற அந்த குறிப்பு தான் அவர் விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு
0: ஒரு குறிப்பாக இருந்திருக்கு.
3: அடுத்து குறிப்புகள் காத்திருக்கு. எந்த துறையை சார்ந்த நபர் பற்றி சொல்ல போகிறோம்
1: சொல்லிடலாமா? அடுத்த குறிப்பை சொல்லிடலாமா? அல்பேனியா நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் இவர். இந்திய குடியுரிமை பெற்றவர்.

0: அடுத்து நான் ஒரு குறிப்பு சொல்ல போறேன், அதை சொன்னாலே நேயர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இதான்ப்பா இந்த இதோட குறிப்பு.
1: இந்த குறிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இவர் யாரு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம்.
2: சூழிதலா இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: என்னங்க இன்னொரு முறை சொல்லுங்க.
2: ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு.
1: இதுதான்.
2: ஆமா,
1: இந்த குறிப்புகள்
2: இயற்பெயர் அதுதான். அந்த குறிப்புகளை பயன்படுத்தி அவரை பத்தி யார் அவங்க அப்படிங்கறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு வரலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம்.
1: இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:34 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது
1: வண்ணக்கோளங்கள்.
2: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில ஏற்கனவே குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது யார் அப்படிங்கறது வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இயற்பெயர்லாம் வேற சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பை வச்சு நேயர்கள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஓவியா வந்து உறுதியா வேற சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா இனிப்புல வரக்கூடிய நேயர் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், விரைவா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். விரைவா இனிப்புல இருந்து போயிட்டாங்க. இப்ப இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருச்சியில இருந்து பேசுறோம், கவிதா.
2: கவிதாமா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து?
3: திருச்சி. ஆமா,
2: திருச்சியில எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில எந்த பகுதி?
3: திருவரம்பூர்.
2: திருவரம்பூர் பகுதியில இருந்து கவிதா அவங்க தான் பேசுறாங்க. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க யாரு கரெக்டா சரியா
3: அப்படின்னு.
2: மதர் தெரசா அப்படிங்கிறது சரியான விடை. நன்றிமா இனிப்புல வந்ததுக்கு. ஸோ அடுத்து குறிப்பு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கடினமாக இருக்காது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எளிமை தான், யோசிச்சாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இதையுமே பழங்குடியின மக்களினுடைய உரிமைகளுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர். இவருடைய பிறந்த தினத்தை பழங்குடியின திருநாளாக இந்தியாவில் கடைபிடிக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலம் விமான நிலையத்தில் இவருடைய பேர் தான் அந்த விமான நிலையத்துக்கு சூட்டியிருக்காங்க. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிறது இவருடைய முழக்கம். யார் அவர் அப்படிங்கிறது விடை தெரிஞ்சிச்சுன்னா தொடர்பு கொண்டு வரலாம்.
1: சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட
0: 240-102-1 அப்படிங்கிற எண்களை அறிமுக நேயர்களும், 246-102-1 அப்படிங்கிற அறிமுகமான நேயர்களும் தொட்டு வரலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மன்னக்கோலங்கள் நிகழ்ச்சி தான் திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. இதுக்கு முன்னால குறிப்புகள் கொடுத்தாச்சு, யார் அவர் அப்படிங்கறது தெரிஞ்சா விடை சொல்லலாம் அப்படின்னு நேர்கள்ட்ட சொல்லியிருந்தோம் பாடல்கள் முன்னால. இப்ப இணைப்புல யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். இணைப்புல நேயர்கள் நீங்க வந்து விடை தெரிஞ்சிச்சுன்னா தொடர்பு கொண்டு வரலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1, 240 102 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். அறிமுக நேரா இருந்தீங்க அப்படின்னா 240 102 1 அப்படிங்கிறது அறிமுக நேயர்களுக்கான எண். அறிமுக நேயர்கள் அந்த எண்ணை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: என்ன நேயர்களுக்கு இந்த குறிப்பை வந்து மீண்டும் ஒருபடியே கொடுத்துடலாம். இவர் வந்து பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பிறந்த தினத்தை பழங்குடியின திருநாளாக இந்தியாவில் கடைபிடிக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விமான நிலையத்திற்கு இவரோட பேர் தான் சூட்டப்பட்டிருக்கு. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிறது இவருடைய முழக்கம். இந்த குறிப்புகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா, நீங்களும் சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102 1 இந்த எண்ணில் அறிமுக நேரில் நீங்கள்

0: உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:47 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சொல்லி 4:31 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240 102 1 246 102 1 இந்த எண்ணை தொட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த குறிப்புகளை மீண்டும் சொல்றோம். பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ஒருவர், இவருடைய பிறந்த தினத்தை பழங்குடியின திருநாளாக இந்தியாவில் கடைபிடிக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விமான நிலையத்துக்கு கூட இவரோட பேர் தான் இருக்கு. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிறது இவருடைய முழக்கமா இருந்தது. இது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்றதுக்காக யாரு? வணக்கம்,
1: விமலா சார், செல்வனூர்ல இருந்து பேசுறேன்.
0: வரவேற்கிறோம் விமலா. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சது.
0: யாருங்க?

0: முண்டா சார், பிர்சா முண்டா.
1: சிறப்பு சிறப்பு, அருமை. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: நான் இது நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன் சார், அதிலே படிச்சிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க அடுத்து எழுதும் போது இது சம்பந்தமான இது தொடர்பா ஒரு வினா வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வந்து கூட்டி உங்களுக்கு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தையை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா?
0: கண்டிப்பா. தேங்க்யூ சார, தேங்க்யூ சார்.
1: வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துறோம். ரொம்ப சிறப்பா பாருங்க. அதாவது இந்த கண்டுபிடி பொது அறிவு நிகழ்ச்சியெல்லாம் பண்புகளையோட

0: அப்படியே தயாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் ஒரு குறிப்பு கூட நம்ம நேயர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடலாம். அதாவது இவர் வந்து ஒரு இந்திய பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியரும் கூட இவர் தான். மனிதவள மேம்பாட்டு குறியீடு முறையை உருவாக்குறதுல பெரிய பங்காற்றி இருக்கிறாருனே சொல்லலாம். இவர் யார்? இந்த குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் எங்களோட பேசுங்க. சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102-1
1: அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். கேட்டறிஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நாலு மணி 56 நிமிஷம் ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே குறிப்புகள் கொடுத்திருந்தோம்.
7: என்ன குறிப்பது? இவர் இந்திய பொருளாதாரத்தோட அறிஞர், மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், மனிதவள மேம்பாட்டு குறியீடு முறையை உருவாக்க உதவியவர் அப்படின்னு குறிப்பு கொடுத்திருந்தோம். இந்த குறிப்பை கண்டுபிடிச்சிட்டு எந்த நேயர் இணைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம்.
6: வணக்கம்.
8: பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சார்.
6: சிறப்பு, சரியான விடை.
8: அது மட்டும் இல்ல, இந்தியாவில நோபல் பரிசு பெற்றதுல 6வது நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசாவுக்கு அடுத்தபடியாக இவர்தான் நோபல் பரிசு பெற்றார்.
6: ஆமா, அதுக்கப்புறம் அமர்த்தியாசனுக்கு வந்து அடுத்த வருஷமே வந்து பாரத ரத்னா விருதும் கொடுத்தாங்க. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு, சரியான விடை சொல்லிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு கொடுத்த குறிப்புகள்லாம் பயன்படுத்தி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இடம் பத்தின குறிப்புகள் கொடுத்தாலும், என்ன குறிப்புகளாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சாவது விடையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நேர்கள் வந்து
7: பங்கெடுத்துக்கிட்டாங்க.
6: அவங்க வந்து விடைகளும் சொன்னாங்க. இன்னைக்கு பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் இந்த திட்டம் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களிடையிலான பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி மேம்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸுடன் தாம் ஆய்வு செய்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தமக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் தமது நன்றியை உறுதியாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இன்று உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தாம் தொடர்ந்து பாடுபடப் போவதாகவும், தாவேகாவிற்கு கிடைத்த வெற்றி இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் தொடங்கி வைக்கப்படும் என்று கூறிய அவர், ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே மக்களுக்கு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் நுழைவு மறுதேர்வு தற்போதுள்ள பேனா காகித வடிவத்திற்கு பதிலாக கணினி வழி தேர்வு நடத்தக்கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டது. இந்த வழக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி இம்மாதம் 15ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் விளக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. www.edit.in என்ற இணையதளத்தில் இதுகுறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மன் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

செவியில் நுழைந்து இதயம் வருட அணிவகுக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் இடைக்கால இசை தண்டலாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பொன்மாலை. தீரா காதல் கூட ஒரு வகை பக்திதான். காதல் நெஞ்சம் தவறுகளை மன்னிக்குமே தவிர தண்டிப்பதில்லை. கே ஜே ஜேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் சுப்பிரபாதம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன்மாலை. வாசமில்லா பூவும் ராகமில்லா பாட்டும் அர்த்தமில்லா வாழ்வும் யாராலும் நேசிக்கப்படுவதில்லை. எஸ் ஜானகி குரலில் முரட்டுக்காலை படத்திலிருந்து பாடலொலிக்கிறது. இணைந்திருங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசைத்தட்டலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. என் கையில் கிடைத்த பொக்கிஷம் நீ, உன்னை யாரும் என்னிடமிருந்து கைப்பற்ற முடியாது. கண்ணில் வைத்து காப்பேன் உன்னை என்னாலும். மனு கே எஸ் சித்ரா குரல்களில் கவிதை பாடும் அலைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

உன் கூர்விழி பார்வையால் முள் தைத்தது நெஞ்சத்தில். முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டுமாம். மீண்டும் ஒருமுறை பார்ப்பாயா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் தண்டனை படத்திலிருந்து பாடலொலிக்கிறது. இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை.

பூக்களை தாலாட்டும் தென்றல் இதமாக நம் இதயத்தை தாலாட்ட வருகிறது இனிய பாடலாய். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன் பொன்மாலையோடு.

0: நேர்களை, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அரக்கு பூச்சியின் பயன்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சந்த் ஆசிப் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. விழியிருந்தும் ஒளி இல்லை, நீ வந்தாய் ஒளியாய், விழிக்கு மட்டுமல்ல வாழ்விருக்கும். கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது பாடல் உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து.

இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. நீங்க உங்களுடைய விருப்பமா இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 43311 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டுவாங்க. 8 மணிக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்க விருப்பமா இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிங்க. ஐந்து மணி 35 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மேகம் கண்டால் மயிலாடும், மோகம் கொண்டால் மனம் இன்பத்தில் பாடும். இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கழுகு படத்திலிருந்து பாடலொலிக்கிறது.

5:40 கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சியோடு. கண்களால் கவரப்பட்டு இடமாற்றம் செய்து கொண்ட இரு இதயங்களின் ஒற்றை வேதம் காதல். மனு எஸ் ஜானகி குரல்களில் வேதம் புதிது படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

கண்ணோடு கண்ணும் ஒன்றாக ஒன்றோடு கலந்த நெஞ்சங்களும் இசைக்கிறது காதல் கீதம். வாணிஜெயராம், கே ஜி ஜெயசுதாஸ் அவர்களில் யாரோ எழுதிய கவிதை படத்திலிருந்து. இணைந்திருங்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-இல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: ஓடும் உதிரத்தால் ஒன்றானவள், நான் பாடும் பாடலின் பொருளானவள். இவள் பெற்றெடுத்த தாய் அல்ல, தாய் பெற்றெடுத்த மற்றொரு தாய். மலேசியா வாசுதேவன் குரலில் தர்மயுத்தம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள் அடுத்ததாக கேட்டு ரசிக்க போறோம் ஆரவாரம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாறு நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவது, எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்முவை சந்தித்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திக்கிறார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இன்று உரையாற்றிய அவர், தமது அரசு ஜாதி மத வேறுபாடுகளை களைந்து அனைவருக்குமான பாகுபாடற்ற ஆட்சியை வழங்கும் என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்து விவசாய பெருமக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை பெருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற உலக பால் தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபத்திற்கு கொண்டுவர முயற்சி

முயற்சிகள் எடுக்கப்படும் என்றார். பருத்தி மீதான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் ஆயத்தாடை உற்பத்தியாளர்களின் செலவீனம் குறைந்து நுகர்வோருக்கு பலன் கிடைக்கும் என தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பரமினர் நல விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணாக்கர் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணாக்கர் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது இத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 472 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அறிவுறுத்தினார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமலைனர் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஜெர்மன் இணையை 7-5, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்கள்லையும் தேநீர் கடைகள்லையும் வீடுகள்லையும் இனிமையான மாலை நேரத்தில் வானொலியோடு பயணிக்கிற நீர்களே, பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்க போகிறோம் ஆரவாரம். இணைந்திருங்கள் திருச்சி அலைவரிசைகளோடு.

6:09 கேட்டு நெஞ்சிருக்கும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலாமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் மூலமாக நாகப்பட்டினம் பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய பேசி மாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர் ஆசிரியைகள் உள்ளிட்ட உலாமாக்களிடமிருந்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு குறித்த மானியம் தொடர்பான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றாங்க. இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் பெறுவதற்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் படிவங்களை பெற்று உரிய ஆவணங்களோடு விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிக்கு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உரிய ஆவணங்களோடு சமர்ப்பிக்க வேண்டும்னும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் மூலமாக அனைத்து ஒன்றியங்களிலும் பணிபுரிய காலியாக இருக்கக்கூடிய 186 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும், இது பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திட்ட இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு எண் 223 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் இயங்கக்கூடிய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும், விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 4ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்தேருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை கேட்கலாம்.
1: உணவுங்கிறது நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சாப்பிடுறோம், ரொம்ப துக்கமா இருந்தாலும் சாப்பிடுறோம், போர் அடிச்சாலும் சாப்பிடுறோம், பொழுது போகிறதுக்கும் சாப்பிடுறோம். எப்ப சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடுற உணவோட நிறம், குணம், தரம், சுகாதாரம் இதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியங்க.

0: பத்தி விரிவா உங்களுக்கு தெரியும்னா தவறாம கேளுங்க உணவை மருந்து நிகழ்ச்சிய. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷர்லி அவர்கள்.
1: நம்ம பொதுவா உடல் நலம்னா சர்க்கரை, இரத்த அழுத்தம், இதய நோய்கள் எதுவுமே இல்லாம இருக்கிறதான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடலோட மைய கட்டுப்பாடே நம்மளோட குடல் தான். அதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். உலகத்துல 70% நோய்கள் வந்து நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ நம்மளோட குடலோட ஆரோக்கியத்தோட தான் தொடர்புடையதா இருக்கு. நம்மளோட குடல்ல பார்த்தோம்னா 100 கோடிக்கும் அதிகமான நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோபயோம்ஸ்னு அதை சொல்லுவோம், அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல நல்லவை கெட்டவைன்னு 2 விதம் இருக்கு. நம்ம குடல் வந்து சமநிலையா இருக்கப்போ, எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கப்போ இந்த நல்ல பாக்டீரியா அதிகமா வளரும். இந்த சமநிலை வந்து மாறிடுச்சு இல்ல குலைந்துருச்சு அப்படின்னா நோயா இது மாறிடும். இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் வந்து குறைஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அதிகமா இருக்க நிலையதான் வந்து நம்ம மைக்ரோபயோம் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்பப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம தவறான உணவு பழக்கங்கள் வச்சிருக்கப்போ இந்த இம்பேலன்ஸ் ஏற்படும். தவறான உணவு பழக்கங்கள்னா ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றப்போ, அதிகமான சர்க்கரை உள்ள பொருட்கள், எண்ணெய் நிறைந்த பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். அதிகமாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறப்போ, இல்லை மன அழுத்தம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கப்போ, தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் தூக்கமின்மை அதிகமாக இருக்கப்போ, குறைந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து நம்ம உட்கொள்றப்போ, இது எல்லாமே நம்மளோட குடலோட நலத்தை வந்து பாதிக்கும். நம்ம குடலோட நலம் சிதைஞ்சிருச்சு அப்படின்றத என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், வாயு தொல்லைகள் அதிகமா இருக்கும், உடம்புல சோர்வு, தோல்ல வந்து பிரச்சனைகள், உடல் எடை சீர்குலைதலா இருக்கும், மனநிலை வந்து திடீர்னு மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் உடல் நலத்தோட சிதைதலால வர்ற அறிகுறிகள். நீண்ட நாளா அந்த குடல்ல சீர்குலைவு இருக்கும்போது நம்மளுக்கு சர்க்கரை, உடல் பருமன், குடல் எரிச்சல், ஹார்மோன் வந்து சமநிலை இல்லாம இருக்கிறது, மன அழுத்தம், பதட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்படும்.
0: குடல்ல இருக்க நுண்ணுயிரிகளோட சமநிலை எவ்வளவு முக்கியம்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷர்லி அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டறிஞ்சிருக்கோம். ஆரவாரம் 6:24 ஆகுது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலையும் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் மூலமாக இல்லம் தேடி குடிமை பொருட்கள் நாளையும் நாளை மறுநாளும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 தினங்கள்லையும் பயனாளிகள் குடிமை பொருட்களை அவர்களுடைய இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக 2026-27 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த தகவல்களை tnadw.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு 5ஆம் தேதி கடைசி நாள். கேட்டு நினைஞ்சிருங்க, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது 6

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைஞ்சிருக்கோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: சரியான
2: நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார்.

0: அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மதுபான கூடத்தில் நட

0: நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு, அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கோம். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலமாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரிவுகளை விரிவுபடுத்துவதற்கும் உற்பத்தியை பன்முகப்படுத்துவதற்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களின் கீழே கடனுதவி வழங்கப்பட்டு வருது. திருச்சிராப்பள்ளி கிளை அலுவலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இன்று தொடங்கி இம்மாதம் 30 வரை நடைபெற உள்ளது. இதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 0431-2460-498 என்கின்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 944-3968-05 அப்படிங்கிற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொண்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: 6:51 கேட்டு நினைச்சிருக்கோம் ஆரவாரம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளில் குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், விராசாத் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம், கல்வி கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் மூலமாக கடன் பெறுவதற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின மக்கள் கடன் விண்ணப்பங்களை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களினுடைய இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து வங்கி கூறக்கூடிய உரிய ஆவணங்களோடு சமர்ப்பிக்குமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வெண்மலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
5: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆரவாரம் நிகழ்ச்சியின் நிறைவா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் இதுவரைக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்தோம். ஆரவாரம்

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மியான்மர் அதிபர் யூ மின்னோங்கை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், புத்த பாரம்பரியமும் மக்களிடையேயான பிணைப்பும் இந்தியா மியான்மர் இடையே தனித்துவமான நெருக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவி இடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 8 தேதி வரை நடைபெறுகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 9 தேதி நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். எல்பிஜி விற்பனை உரிமைகள் வழங்கப்படுவதாக கூறி பரவி வரும் போலி மின்னஞ்சலை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்பிஜி விட்டாரக் சயான் என்ற இணையதளம் வாயிலாக மட்டுமே விநியோக உரிமை தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் தொழில்நுட்பக் கல்லூரியில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டு 3,570 புதிய இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டப்படிப்பிற்கு tnpoly.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், அந்தந்த கல்லூரிகளில் கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருள்மிகு வேணுகோபால பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் டெமலைனர் இணை, பின்லாந்தின் ஹாரி பிரிட்டனின் ஹென்றி இணையை நாளை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்கள் உள்ளத்திலே உற்சாகத்தை ஏற்றி வைக்கும் உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயனுள்ள தகவல்களும் சுவாரஸ்யமான பகிர்வுகளும் இணைந்த இரண்டு சிறப்பு பகுதிகளை கேட்டு ரசிக்க போறோம். முதலாவதா, ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வர்றாங்க. ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள். வாங்க நண்பர்களே, அவங்க பகிர்ந்துக்க போற பயனுள்ள தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக 8/8/2011 முதல் ஒசூரில் செயல்பட்டு வருகின்றது. இக்கல்லூரியில் 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு பிடெக் கோழியின தொழில்நுட்பம், அதாவது பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, 2011-12 கல்வியாண்டு முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது மட்டுமல்லாமல் பிடெக் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் 2025-26 கல்வியாண்டு முதல் இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் பிடெக் இளநிலை பட்டப்படிப்பு போல்ட்ரி டெக்னாலஜி 40 சீட்டு, உணவு தொழில்நுட்பம் அதாவது ஃபுட் டெக்னாலஜி 40 சீட், மொத்தம் 80 சீட் வந்து இந்த கல்லூரியில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது நாட்டில் வளர்ந்து வரும் கோழிப்பண்ணை தொழிலுக்கேற்ற திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டும் வருகின்றது. இந்தியாவிலேயே இந்நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படும் ஒரே கல்லூரி இதுவே ஆகும். இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களை கோழியின உற்பத்தி, கோழி உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பம், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி, அவையினை பதப்படுத்துதல், விற்பனை மேலாண்மை, தீவன உற்பத்தி ஆகிய துறைகளில் சிறந்த வல்லுநர்களை உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டு இக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இதற்கான பாடத்திட்டம் அகில இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின், அதாவது ICAR 6வது முதல்வர் குழுவினரால் பரிந்துரை செய்யப்பட்ட திட்டத்தின்படி முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. கோழியின மேலாண்மை, கோழியின உற்பத்தி தொழில்நுட்பம், கோழியின பொறியியல் தொழில்நுட்பம்

கோழின வணிக மேலாண்மை. இவ்வாறு கோழின தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அனைத்து துறைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இப்பாடத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இப்பாடத்திட்டமானது 8 பருவங்களை உள்ளடக்கியது, அதாவது செமஸ்டர் சிஸ்டம். 8 பருவத்தில் கோழி உற்பத்தி சார்ந்த நிறுவனத்தில் உதவித்தொகையுடன் கூடிய கள பயிற்சி, அதாவது இன்பிளான்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது ஒசூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள மத்தகிரி என்ற இடத்தில் மாவட்ட கால்நடை பண்ணை வளாகத்தின் அருகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இக்கல்லூரியின் முன்பே நகர பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியின் மொத்த பரப்பளவு 80 ஏக்கர் ஆகும். உலக தரம் வாய்ந்த நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனமாக விளங்கி வருகிறது. தீவன உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு, கோழி இறைச்சி உற்பத்தி, முட்டை உற்பத்தி, கோழியின உபகரணங்கள் பற்றிய தொழில்நுட்ப அறிவை வழங்கி வருகின்றது. பொறியியல் வளாகம், தொழில்நுட்ப வளாகம், பண்ணை வளாகம், ஆராய்ச்சி கூடம் என அனைத்து உட்கட்டமைப்புகளுடை கொண்டு கல்வி கற்பிக்கப்படுகிறது. நவீன வசதிகளுடன் கூடிய 1500 புத்தகங்கள் மற்றும் இணையதள வசதி கொண்ட நூலகம் செயல்பட்டு வருகின்றது. நவீன கோழி தீவன உற்பத்தி ஆலை மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு திறனை வளர்ப்பதற்காக கல்லூரி வளாகத்திலேயே செயல்பட்டு வருகின்றது. பண்ணையில் அனைத்து வகையான கோழி இனங்களான தாய்க்கோழி, கலப்பின கோழிகள், நாட்டு கோழி இனங்கள், ஜப்பானிய காடை, வான்கோழி, கினிக்கோழி ஆகிய இனங்கள் மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக வளர்க்கப்பட்டும் வருகின்றது. மிகச்சிறந்த உலக தரம் வாய்ந்த குஞ்சு பொறிப்பகம் மாணவர்களின் பயிற்சிக்காக செயல்பட்டு வருகின்றது. தீவன பகுப்பாய்வு மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆய்வுக் கூடங்களை இக்கல்லூரி உள்ளடக்கியது. மாணவ மாணவிகளுக்கென தனித்தனி விடுதி வசதியும் உண்டு. லாப நோக்கமின்றி மாணவர்களால் நடத்தப்படும் உணவகத்தில் தரம் வாய்ந்த உணவும் வழங்கப்படுகிறது. விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளுடன் வளாகத்தின் உள்ளே மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. சேர்க்கை விதிமுறை 12 வகுப்பில் கணிதம் மற்றும் உயிரியல் ஆகிய 2 பாடங்களை படித்தவர்கள் மட்டும் இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் ஏதும் கிடையாது. அதாவது உயிரியல், கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய 4 பாடங்களை கண்டிப்பாக படித்தவர்கள் மட்டுமே இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் ஏதும் கிடையாது. அரசாங்க வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறும். கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தால் வருடந்தோறும் மே மாதத்தில் அனைத்து முன்னணி செய்தித்தாள் மற்றும் பல்கலைக்கழக வலைதளத்தின் மூலம் நடைபெறும். இந்த வருட சேர்க்கைக்கான அறிவிப்பு 25/5/2026 அன்று வழங்கப்பட்டது. இந்த கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு ஒரு இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். மாணவர்கள் சேர்க்கையானது ஒற்றை சாளர முறையில் சென்னையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இக்கல்லூரியில் வருடந்தோறும் பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி பட்டப்படிப்புக்கு 40 மாணவர்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி போன்ற படிப்புகளுக்கு 40 இடங்களும் மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதாவது மேலும் தொடர்புக்கு முதல்வர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி மத்தகிரி ஒசூர், மின்னஞ்சல் DEANCPPM@TANUVAS.org.in. இப்போ இந்த நுழைவுத் தேர்வுகள் இல்லாம அரசு வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறுதுன்னு சொன்ன இல்லைங்களா, அதற்கான ஒரு வலைத்தளத்தின் முகவரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.adm.tanuvas.ac.in. இப்போ இந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கை வந்து 25 தேதியே வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால +2 அதாவது 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக போல்ட்ரி டெக்னாலஜி அல்லது ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த பட்டப்படிப்புக்கு நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த கல்லூரியிலிருந்து வெளிவரும்போது கண்டிப்பாக ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்புகள் உடனே மட்டுமே செல்ல தகுதியானவர்களாக நாங்கள் உருவாக்கி வருகிறோம். எனவே இந்த வலைதளத்தில் சென்று அனைத்து மாணவர்களும் பயன்பெறுமாறு இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி படித்து முடித்தவுடன் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றி பார்த்தோமானால், இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் கோழி இனத்துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும், கோழி குஞ்சு உற்பத்தி, கோழி பண்ணை, கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் நிறுவனம், கோழி தீவன உற்பத்தி ஆலை, கோழி இறைச்சி மற்றும் முட்டை சந்தைப்படுத்தும்
செயல்படுத்தும் துறை ஆகியவற்றில் மேலாளர்களாகவும் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் சிவில் போட்டித் தேர்வு எழுதியும் வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும். இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் கோழி இன உற்பத்தி சார்ந்த முன்னணி நிறுவனங்களில் தொழில்நுட்ப மேலாளர்களாக பணிவாய்ப்பு பெற்றுள்ளனர். இதுவரை படிப்பை முடித்துள்ள அனைத்து மாணவர்களும் வேலை வாய்ப்பு

0: உடனேயே இக்கல்லூரியில் இருந்து வெளியேறி வருகின்றனர். அதே போல தொழில்நுட்ப படிப்பு, அதாவது உணவு தொழில்நுட்ப படித்த மாணவர்களுக்கு அரசு உணவு தரக்கட்டுப்பாட்டு அலுவலகம், பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆவின் மற்றும் இதர பால் பதனிடும் தொழில் நிறுவனங்கள், உணவு பதனிடும் தொழில் நிறுவனங்கள், தானியம், பருப்பு, காய்கறி, பழங்கள், இறைச்சி, முட்டை, மீன் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கின்றன. எனவே இந்த வாய்ப்பை 12 படிப்பு முடித்த அனைத்து மாணவர்களும் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.
1: ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறையை பற்றியும் வேலை வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி பற்றியும் மிக தெளிவாகவும் அழகாகவும் பகிர்ந்து கொண்டாங்க ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள். நண்பர்களே, சரியான தகவல்கள் கிடைச்சாதான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். அந்த வகையில இன்றைய பகிர்வு பல மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்குள்ள போலாம் வாங்க. சில புத்தகங்கள் நமக்கு தகவல்களை மட்டும் சொல்லாது, வாழ்க்கைய வேறொரு கோணத்துல பார்க்கவும் கற்றுத்தரும். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு அனுபவத்தை பத்தி தான் எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற தலைப்புல தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்துக்க வர்றாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். வாங்க அவங்களோட பகிர்வை கேட்டு ரசிக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஒரு சில மணித்துளிகள் வானொலி வாயிலாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். தான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்த இடத்துக்கு பகிர்றத ரிவ்யூன்னு சொல்லுவோம். நூலை பத்தி ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா தடயம். தடயம், அதோட ஆசிரியர் யாருனா ரிஷி ரமணா. தடயம்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு ஃபைண்ட் அவுட் பண்றது ரிஷனுக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா, நான் புத்தகத்தை பத்தி எல்லாம் பேசுறதுனால நான் ஒரு மிகப்பெரிய புத்தக வாசிப்பாளர், புத்தக காதலர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்பயாதான் புக்கு படிப்பேன், ஏதாவது மிக முக்கியம் அப்படின்ற தோன்ற ரீசன்ல மட்டும்தான் அந்த புத்தகத்தை படிப்போம். அப்படி படிச்ச புக்கு தான் தடயம். இதுக்கான ரீசன் என்னன்னா, நான் ஒரு லா ஸ்டூடெண்ட், அதுக்காக கூட படிச்சிருப்பேன் இல்ல, அதுக்காக தான் படிச்சேனே. என்ன அப்படின்னா, இந்த தடயம் புக்ல ஒரு கொலை வழக்கா இருக்கட்டும், ஒரு குற்றவியல் வழக்கு நடந்துச்சுன்னா அந்த வழக்கை நிரூபிக்கிறதுக்கு, அந்த வழக்கை தீர்மானிக்கிறது பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், குற்றம் சாட்டப்பட்டவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் தப்பு செய்யல அப்படின்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலதான் விழும். அப்படின்றப்போ அதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் தான் மிக முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சாட்சிகளை எப்படி எல்லாம் கொண்டு வரலாம், ஒரு சாட்சிகளை வழக்கறிஞரா இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதரா இருக்கட்டும், தான் செஞ்ச தப்ப நிரூபிக்கிறதுக்கு சாட்சியே இல்லன்னு குழம்பி கொண்டிருக்க நேரத்துல இது மாதிரியான புத்தகங்களை ஆல்ரெடி படிச்சிருந்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அதன் மூலமா நம்மளோட வழக்குகளை நடத்தலாம், நம்மளோட குற்றத்தில இருந்து நம்ம விலக்கி நம்மள ஒரு நிரபராதி ஆக்குறதுக்கும் இந்த புக்கு மிக சிறந்த உதவியா இருக்கும் நம்புறேன். ரிஷி ரமணா அவர்கள் தடயம்ன்ற தலைப்புல எழுதின புக்கை எல்லாரும் கண்டிப்பா போய் படிங்க, படிச்சவங்களுக்கு தெரியும். அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் அந்த புக்ல சொன்னதை சொல்றேன். கொலை வந்து ஏன்ற இடத்துல நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அவரோட உடல் வந்து பீன்ற இடத்துல தூக்கி போய் போட்டிருப்பாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ அந்த கொலை உடல் கிடந்த இடத்துலதான் சம்பவம் நடந்துருச்சு போல அப்படின்னு நம்பிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் நிறைய குழப்பங்கள் அந்த சம்பவத்துல இருந்துட்டே இருக்கும். கடைசியா இறந்த நபரோட கண்ணத்துல பட்டிருக்க மணல் பார்ப்பாங்க, அந்த மணலுக்கும் அவரை உடல் கிடந்த இடத்துல இருந்த மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மணல் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதான் கொலை நடந்த இடமே வேறன்னு சொல்லி அந்த மணல் மட்டுமே காரணமா வச்சு இந்த வழக்கோட முழு பின்புலத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்றத அந்த புக்ல மிக அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. வழக்கறிஞர் லா ஃபீல்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த புக்கை படிக்கணும்னு இல்ல, ஏன்னா வழக்கறிஞர்கள் அல்லாம பாதிக்கப்பட்ட கிளைண்ட் இந்த புக்கை படிச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வழக்கறிஞருக்கும் காவல்துறையினருக்கும் எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதன் மூலியமா அவங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கும் வழக்க எழுதுல முடிக்கிறதுக்கும் சாட்சியை நிறுவனம் பண்றதுக்கும் மிக எளிமையா இருக்கும். அதனால எல்லாருமே இந்த புக்கை படிக்கணும்ன்ற ரீசன்காக தான் இங்க நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன். சோ ரமணா அவர்கள் எழுதிய தடயம் புத்தகத்தை வாசிங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலனா அந்த விஷயத்தை போய் கத்துக்கிட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்களை பகிருங்க. தேங்க்யூ சோ மச்.
1: எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்புல தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் பகிர்ந்து கொண்டாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள நிகழ்ச்சிகளோட மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் காயத்ரி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1,000-க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர்

0: உயிரிழந்தனர், இரண்டு பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 நிமிடம். நேர்களை இணைக்கலாம்.

0: உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு.
0: நிகழ்ச்சியில் இன்று அரக்கு பூச்சியின் பயன்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்த் ஆசப் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலி. பொதுவாக நம்ம விவசாயிகள் அவங்கவுங்க பகுதிக்கு ஏற்ற மாதிரி பயிர் சாகுபடி செய்வாங்க. பயிர் சாகுபடியில் ஏற்ற இறக்கம் அப்படின்னு வர்றப்போ அதை சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சார்பு தொழிலாக இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவாங்க. ஒன்று மாடு வளர்ப்பாங்க, இல்லைனா ஆடு வளர்ப்பாங்க, இல்லைனா ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்யணும், கூடுதல் வருமானம் தொடர்ச்சியாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டே வருவாங்க. அந்த வகையில் பூச்சி வளர்ப்பும் விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடியதாக இருக்குது. அது என்ன பூச்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக விவசாயத்தில் பயிர் சாகுபடியில் வரக்கூடியது நன்மை செய்கிற பூச்சிகள், தீமை செய்கிற பூச்சிகள்னு தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பூச்சி வளர்ப்புனால விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்குது. அது என்ன பூச்சினா அரக்கு பூச்சி. இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிசின், அதாவது அரக்கு. சரிங்க, அப்போ விவசாயிகள் இந்த அரக்கு பூச்சி வளர்ப்பை எப்படி மேற்கொள்ளணும், இந்த பூச்சி வளர்ப்புனால எந்த அளவுக்கு அவங்களால கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும், சந்தையில அதற்கான வாய்ப்பு இருக்கா, இந்த அரக்கு பூச்சி வளர்ப்புனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, இத பத்தி எல்லா விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதோ நம்மிடையே திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்த் ஆசப் அவர்கள் இருக்காங்க.
1: ஐயா, இப்ப எல்லாருமே வந்து இப்ப விவசாயம் அப்படின்னா நெல் வந்து உற்பத்தி பண்றது, இது என்ன அரக்கு பூச்சின்னா?
2: அரக்கு பூச்சிங்கிறது ஒரு புது விதமான பூச்சி, அது எல்லா இடத்துலையும் வராது. அந்த அரக்கு பூச்சிங்கிறது வந்து இயற்கையாகவே அந்த அரக்கு பூச்சியில சுரப்பி வெளியே வருங்க. அதுக்கேற்ற செடிகள் இருக்குது. அந்த செடிகளில் வந்து எப்போ அது வந்து வருதோ அந்த மென்மையான பகுதி டெண்டர் பிரான்ச்சில் போய் இருக்குங்க. அங்கே போய் அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே சாரை உறிஞ்சி அதோடைய கடைசி நிமிஷம் மட்டும் அது வாழ்க்கை துறக்கிற மட்டும் அங்கேயே இருந்துருது. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது சுரப்பி வெளியே வந்தது பாருங்க, அந்த பிரான்ச் பூரா கவர் ஆகி அதுலேருந்து நம்ம சுரப்பியை எடுக்கிறது தாங்க லேக்குங்கிறது அரக்கு.
1: அரக்கு இந்த ஆஃபீஸ்லாம் அரக்கு ஒட்டி.
2: ஆமாம், இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்கீம்லாம் கட்டலன்னு வைங்களேன், உடனே வந்து ஜப்தி பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ வைக்கிறாங்க. அப்புறம் இந்த கவரில் எல்லாம் வந்து முக்கியமான கவர் சீல் வைக்கிறது,
1: அந்த அரக்கை தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்க, இந்த அரக்கு பூச்சி எந்தெந்த தாவரங்களில் போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது?
2: இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கேள்விங்க. அது எல்லா மரத்துலையும் வராது, எல்லா தாவரங்களிலும் வராது. இப்போ வந்து குசும்னு அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குங்க. இன்னொன்று வந்து நம்ம இழந்த பேர் அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்கு. அப்புறம் ரங்கீன் அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குங்க. இந்த மூணுலையும் தாங்க வந்து இது அதிகமாக அதில் இந்த மாதிரி
1: இந்த தாவரமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா? நீங்கள்
2: இந்த தாவரமெல்லாம் இழந்த இருக்குதுங்க அதிகமானது, பேர்னு சொல்லுவோம்.
1: இழந்தனா நம்ம இந்த இழந்த பழம்,
2: இழந்த பழம் அதே தான் அதில் வருதுங்க, மற்ற ரெண்டும் இல்லைங்க. அதனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அரக்கு நம்ம உற்பத்தி இல்லைங்க. முதன்மையாக வர்றது வந்து ஜார்க்கண்டுங்க, ராஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து இந்த அரக்கு பூச்சிக்கான நிறுவனமே இருக்குதுங்க. ஐஐஎன்ஆர்ஜிம்பாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ், அவங்க வந்து இந்த அரக்கு பூச்சியில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாட்டில் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
1: அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு,
2: வாய்ப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் கூட ஒரு ட்ரைனிங்க்கு போயிருந்தோம். அப்புறம் வந்து என்ன பண்ணோங்க, அங்கே வந்து நம்மளை மாதிரி ஆளுகளை வந்து இதுக்கு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ட்ரைனிங்க்கு வாங்க.
1: பேராசிரியர்கள் மட்டுமா, யார் வேணாலும்?
2: ஆர்வலர்கள் மட்டும் இல்லை, கிளாக்கு எடுக்கும்போது

0: அதிகமான ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதனால யார் வேணாலும் வரலாம், வந்து எப்படியெல்லாம் அந்த சேகரிக்கலாம் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு நம்ம இது பண்ணலாம்,
1: நம்ம வந்து விற்பனை. ஐயா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த அரக்கை வந்து அரசு அலுவலகங்கள்லயும் கடிதங்களுக்கு மட்டும் தான் பயப்படும். அதை தாண்டி அதுக்கான சந்தை மதிப்பு,
0: அதை தாண்டி பயன்பாடுகள் அதிகமா இருக்குங்க.
1: என்னென்ன பயன்பாடுகள்?
0: என்னென்ன பயன்பாடுன்னு சொன்னீங்கன்னா, முதல் முதல்ல நம்மளவே எடுத்துக்கிட்டோம்னா கூட, நம்ம போடுற வளையல் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த வளையல்ல வந்து பூச்சி செய்வாங்க, ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கிறதுக்கு செய்வாங்க. அடுத்தது வந்து இப்ப நம்ம கடைகள் எல்லாம் போனோம்னா, சில விளையாட்டு சாமானங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் வந்து மேல மேற்பூச்சி பண்ணுவாங்க, அதுக்கும் ஒரு கிளிசனிங் லுக்கு கிடைக்கிறதுக்கு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்றோம்ல, நம்ம சொல்றோம் இட்டாலியன் ஆப்பிள்ன்றான், அது பாத்தீங்கன்னா மேல வந்து கோட்டிங் கொடுக்குறாங்க, அந்த கோட்டிங் கொடுக்கறதுனால அது ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்போம்.
1: அது வேக்ஸ் கோட்டிங் இல்லைங்க சொல்றேன்,
0: வேக்ஸ் இதுவும் தாங்க, லேக்கிங்னாலே வேக்ஸ் தாங்க, வார்னிஷ், பெயிண்ட், இதுல எல்லாமே இதுவும் வருதுங்க, நம்ம அரக்கன் பயன்பாடு இருக்குங்க.
1: சரிங்க, இப்ப வளையலுக்கு சொன்னீங்க.
0: ஆமா, வளையல், டாய்ஸ், அந்த காலத்துல இப்ப வந்து பெரிய பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு மேலே எல்லாம் பூசுவாங்க, அதிகமா பூச்சி. அடுத்தது வந்து மெடிசின்லயே வந்து வருதுங்க, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்லயும் வந்து அதிகமான பயன்பாடு இந்த அரக்க பூச்சியில இருக்குங்க.
1: பெயிண்ட்ல எந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்துறாங்க?
0: அதே தாங்க, இந்த கிளிசனிங் லுக்குக்கு தான். இப்ப பெயிண்ட் அடிக்கிற போது ஒவ்வொரு பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் எல்லாம் இருக்குது பாருங்க, அது வந்து அதிக நாள் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த லுக் இருக்கிறதுக்காகவும் நம்ம செய்யறது, அதுக்கு தான் வந்து பயன்படுது.
1: சரி, இப்ப நம்ம ஊர்ல இலந்த மரம் இருக்கு, நான் அந்த அரக்கு பூச்சியை கொண்டாந்து விட்டா அது அதுலயே தான் இருக்குமா? அது எப்படி வளர்க்கறது, அதை எப்படி எடுக்கிறது?
0: அரக்கு பூச்சிக்கு அதிகமா வந்து சீதோஷ நிலை ரொம்ப முக்கியமுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு 35-40 degrees centigrade குள்ள வேணும். அதனால நம்மளோட இடம் 35-40 தான். அதனால வந்து நீங்க எடுத்து விட்டாலும், இது வந்து என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய மரங்கள்ல அது மென்மையான அந்த பிரான்ச்சுகள்ல போய் செட்டில் ஆகுங்க, அதனால மேலே போயிடும். இப்போ வந்து நம்ம அதை அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம இதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கணும், ஆனால் ஓரளவுக்கு செட்டில் ஆகி எல்லாம் வந்துடுங்க,
1: வந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து இளம் தளிர்கள்லையும் இளம் தண்டுகள்லையும் தான் போய் அப்படி உட்காந்துக்கும் அப்படிங்கும்போது, நாளைக்கு நான் வந்து இழந்த பழம் வந்து அந்த ஓரத்தில் தான் விளையும், அந்த இழந்த பழம் ஏதாவது ஆயிருமா?
0: இல்லை, இழந்த பழத்துக்கு ஒன்றும் சேதம் இல்லைங்க. இது ஏன்னா, இது வந்து தண்டில் இருக்கிறது வந்து சாரை தான் உரியுது, நம்ம சொல்கிறோம்ல அந்த டெண்டர் பிரான்ச்சில் போய் உட்காந்து அந்த இதைத்தான் உரியது, கடைசியில் அப்படியே மாண்டும் போயிருது, அதனால நமக்கு பழத்துக்கோ இல்ல நம்ம பிளவருக்கோ எந்த சேதமும் இல்லைங்க.
1: சரிங்க, இப்போ அந்த இளம் தளிர்கள்ல இளம் தண்டுகள்ல இருந்து உறிஞ்ச பிற்பாடு அது இறக்குதுன்றீங்க, இறந்த பூச்சியிலிருந்து தான் நம்ம?
0: ஆமா, அதை வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பிரான்ச்சில் முழுவதுமா அது செட்டில் ஆயிருங்க முதல்ல. அப்போ அந்த மேல இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பிரான்ச்சுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சேகரிக்கணும், அதுக்கு பேர் ஸ்டிக் லேக்குன்னு பேருங்க. ஸ்டிக் லேக் தான் வந்து க்ரூட் ஃபார்ம் ஆஃப் லேக், ரொம்ப அசுத்தமான லேக், அதை வந்து ப்ராசஸிங் பண்ணி ஷெல் லேக்காக மாற்றுவாங்கங்க.
1: சரி, ஷெல் லேக்கா?
0: ஷெல் லேக்.
1: சரி ஐயா, இப்போ அதுலேருந்து பிரிச்செடுக்கிறதுக்கான முறை நம்ம ஊர்லேயே முடியுமா இல்லை அதுக்கு எதுவும் மிஷின்?
0: அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால எங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ராஞ்சி அந்த மாதிரி இடத்துல அங்கே அனுப்பி அங்கிருந்து இது பண்ணிக்குவாங்க.
1: நம்ம அனுப்பிச்சா அந்த நீங்கள் சொன்ன அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான், ராஞ்சியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சோம்னா அவங்க கொள்முதல் பண்ணிக்குவாங்க.
0: கொள்முதல் பண்ணிக்குவாங்க, அது கிரேடிங் இருக்குதுங்க, கலர் பார்ப்பாங்க, அதோடைய குவாலிட்டி பார்ப்பாங்க, பிரிட்டில்னஸ் பார்ப்பாங்க, இதையெல்லாம் பார்த்து அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவாங்க காசு.
1: சரிங்க, நீங்கள் சொல்கிற இந்த இலந்தை மரத்தை தவிர்த்து மிச்ச ரெண்டு மரம் சொன்னீங்க. ஆமா, அந்த மத்த ரெண்டு தாவரங்களை நம்ம ஊர்ல வளர்க்கலாமா?
0: நம்ம ஊர்ல வராதுங்க. ஒன்னு வந்து ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, பியூட்டி ஆஃப் மோனோஸ்பர்மா, அது வந்து மேலே இதுல தான் இருக்கு, அதாவது நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல தான், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இருக்கிற பகுதியில் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல தான் இது அதிகமாக வரும்.
1: சரி, நம்ம ஊர்ல வந்து இதற்கான உற்பத்தி பெரிய லெவல்ல பண்ண முடியுமா? பண்றதா எப்படி பண்ணணும் எங்களோட விவசாயிகளுக்கு சொல்லுங்க.
0: நல்லது, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டும் ஒன்றும் இது ஆரம்ப நிலையில தாங்க இருக்கு, பெருசா வரல. ஒன்றும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லாதனால இது வந்து தமிழ்நாட்டில் நல்லா வர்றதே இல்லைங்க. ஓரளவுக்கு சும்மா ஒரு ஸ்டடிகளுக்காகவும் அந்த மாதிரி ஒரு இந்த ரிசர்ச்சுக்காகவும் அந்த மாதிரி பர்பஸுக்கு தாங்க வந்துகிட்டு இருக்கு, வர்றது அந்த அளவுக்கு தான் வருது.
1: விவசாயிகள் பண்ணலாமா? நம்ம
0: விவசாயிகள் பண்ணலாம், பண்ணலாம், அதை வந்து அதுக்கேற்ற வழிமுறையில் எடுத்தால் பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போ நானே அந்த லாக்கை தயாரித்து விற்பனை பண்ணுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
0: விற்பனை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம மார்க்கெட்டிங் எப்படின்னு நமக்கு தெரியணுங்க. ஆமாம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். மார்க்கெட்டுக்கு நம்ம பண்ண நம்ம லேக்கு, நம்ம எடுத்து சேகரித்த லேக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்ததுன்னா நல்ல ப்ரைஸுக்கு போகுங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ லாக் வந்து எந்த அளவுக்கு வருஷத்துக்கு நம்ம இந்திய மார்க்கெட்டில் எவ்வளோ தேவைப்படுது?
0: இல்லை, லாக்கு வந்து இந்தியா தாங்க இப்போ முதல்

0: போர்ட்டரா இருக்கு. அதிகமான நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்ம வந்து வெளியவே அனுப்புறோமுங்க. சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனி போன்றவர்கள் நம்மளோட இதை வாங்குறாங்க.
1: நம்ம இந்திய மாநிலங்கள்ல ஜார்க்கண்டை தவிர்த்து வேற எந்த ஊர்ல எல்லாம் வந்து அரசு உற்பத்தி நடக்குது?
0: ஜார்க்கண்டை தவிர்த்து வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, இப்படி மேல போனீங்கன்னா பஞ்சாப், அதுக்கும் மேல போனீங்கன்னா காஷ்மீர், இவ்வளவுதாங்க.
1: சரிங்க, அங்க வந்து எப்படிங்க இத பெரிய லெவல்ல செய்யறாங்களா இல்ல சின்ன குறுதொழில் செய்யறாங்களா?
0: இது வந்து குறு விவசாயிகள் மட்டும்தான் பண்றாங்க. பட் குறு விவசாயிகள் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அது இது பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுங்க.
1: சரிங்க, இப்ப அந்த பூச்சிகள் வந்து சாகர வரைக்கும் இருக்குன்றாங்க.
0: ஆமா,
1: நீங்க சொல்ற அந்த ரெண்டு செடிகளுடைய வளர்ச்சி இதனால பாதிக்கப்படுமா?
0: ஆமா, எப்ப வந்து இது அதிகமான பாப்புலேஷன், அதிகமான நம்பர்ஸ் வந்து அந்த செடியில இருக்குதோ, அது நம்ம என்ன சொல்றோம், அந்த உள்ளுக்குள்ள பிளான்ட்டோட சாரவே உரியும் அப்படிங்கிறோம். அப்போ டீவைட்டலைசேஷன் ஆயிருங்க. டீவைட்டலைசேஷன்னா அந்த சார் எல்லாம் போய் அது அப்படியே வந்து சோர்ந்து போய் ஒரு இந்த லுக் ஆகி போயிருங்க.
1: இப்போ இதை வளர்க்கறதுனால அப்புறம் அந்த மரத்தை கஷ்டப்பட்டு வளர்த்து அது இப்படி அந்த தாவரம்?
0: ஆமா, அதுக்கு தாங்க சரியான நம்பர்ஸ் தான் விடணும். இப்போ ஒரு பெரிய மரமா இருந்தா அதிகமா விடலாம், இப்ப சின்ன மரமா இருந்ததுன்னா அதுக்கேத்த அளவுக்கு தான், அது எந்த அளவுக்கு அந்த டீவைட்டலைசேஷன் ஆகாம இருக்குமோ அந்த அளவுக்கு தாங்க. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம தான் பண்ணணும். இது வந்து இனாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து லேக் பூச்சி எடுத்துட்டு போய் ஒரு தாவரத்துல அந்த டெண்டர் பிரான்ச் மேல வச்சு அதை நம்ம கட்டிடணுங்க. அதுல இருந்து அது அப்படியே பரவுங்க. அதனால நம்ம கட்டுறது வந்து எத்தனை பிரான்ச்சுங்கள் நம்ம பாத்துக்கணும். சின்ன மரமா இருந்துச்சுன்னா அஞ்சோ பத்தோ தான் கட்டணும், பெருசா இருந்துச்சுன்னா வேணுங்கிற அளவுக்கு கட்டலாங்க.
1: ஆனா அந்த பூச்சி பறக்கும்?
0: பறக்காது.
1: அப்புறம் ஏன் நம்ம அதை போய் கட்டணும்?
0: இது கொண்டு போய் அது வந்து சேரணும்ல, அந்த தாவரத்தோட போய் சேரணும்ல. அப்படிங்கும் போது நீங்களா எடுத்துட்டு போய் தான் அதை வைக்கிறீங்க, அதுவா நிக்காது, அதனால கீழே விழுந்துடும். கொஞ்சம் காத்து அடிச்சாலும் ஏதோ கீழே வந்து, அதனால நம்ம கட்டணும்.
1: அப்புறம் அப்படி கட்டும் போது அது எது இறந்துராது? அதனுடைய
0: அது வந்து நல்ல செதில் பூச்சி, அது மேல செதில்கள் அதிகமாக இருக்கும், அதனால வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
1: சரிங்க, அது வந்து அரக்க உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு காலங்க எடுக்கும்?
0: அரக்கு உற்பத்தி ஆகிற காலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்குள்ள ஆயிடுங்க. முதல்ல நீங்க கட்டினதுல இருந்து 4-4.5 மாசத்துக்குள்ள நமக்கு.
1: இப்ப நம்ம ஒரு பெரிய மரம் இருக்கு, ஒரு 10 பூச்சி கட்டுறோம் வச்சுக்கோங்களேன். 10 பூச்சி கட்டுறதுக்கு நீங்க வந்து எனக்கு ஆலோசனை சொல்றீங்க.
0: சரி,
1: 10 பூச்சிக்கு மேல கட்டிடாதப்ப மரம் இவ்வளவுதான் தாங்கும் அப்படின்னு. நான் 10 பூச்சி கட்டிட்டேன், எனக்கு வந்து எவ்வளவு கிராமம் வரும், இல்லைன்னா எவ்வளவு கிலோங்க வரும்?
0: அது வந்து இப்பவே அது சரியா நிர்ணயம் பண்ண முடியாதுங்க.
1: சும்மா உத்தேசமா சொல்லுங்க.
0: சரி, உத்தேசமா சொல்றதுன்னா 1-1.5 கிலோ வருங்க.
1: அவ்வளவுதான் வருமாங்க?
0: அவ்வளவுதாங்க வரும். ஆனா ரொம்ப இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ங்க. மேல இருக்கிற வெயில், குளிர், மழை அதுல அதிகமா டிபெண்ட் ஆனதுனால நம்மளால அதிகமா எடுக்க முடியாதுங்க. நம்ம அதிகமான செடிகள்ல அதிகமான இனாக்குலேட் பண்ணும்போது நமக்கு பெரிய ஒரு ஈல்டு வருங்க. ஒரு செடியில எல்லாம் வந்து இவ்வளவுதாங்க வரும்.
1: இல்லைங்க, இப்ப நான் கஷ்டப்பட்டு அந்த மரத்தை நீங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தாவரத்தை வளர்க்கறதுக்கே எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் ஆகுமா?
0: ஆகும், ஆகும். இப்ப இல்லைங்க, இப்ப ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கல்ல, பெரிய பெரிய மரங்கள் தேவையில்லை, அது மேலே ஏறி ஏறி எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால, ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறனால கீழே ஷ்ரப்பு மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளெமிங்கா, செமியாலாட்டா அப்படின்னு இருக்குதுங்க. அந்த மாதிரி தாவரங்கள்லாம் வந்து கீழேயே வளரக்கூடியது, அதில் நம்ம வந்து சீக்கிரமாகவே வளர்த்திக்கலாம், 6 மாதத்துக்கு ஒருக்கா வளர்த்திக்கலாம்.
1: சரிங்க, இப்ப அந்த அரக்கு பூச்சி இறந்துரும் ஒரு 4.5 மாசம் கழிச்சு இறந்து போச்சு, அதுல இருந்து நான் அரக்கு எடுத்துறேன். இப்படி நான் ஒவ்வொரு தடவையும் பூச்சி வாங்குறதுக்கு எங்க போறது?
0: அதுக்கு வந்து எப்பவுமே மதர் கல்ச்சர்னு வச்சுக்கணுங்க. மதர் கல்ச்சர் லெபார்டரியில நீங்க ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியே விட்டோம்னா அது வந்து அது மரணித்து விடும்.
1: இப்ப அதுக்கு விவசாயம் பண்ற ஒவ்வொருத்தரும் லெபார்டரி வச்சுக்கணுமா?
0: அப்படின்னு இல்லை, அது வந்து நம்ம கேட்டு வாங்குறது. இப்ப வந்து நியூக்ளியஸ் கல்ச்சருங்கிறது வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. நம்ம வேணும்னா இப்போ எப்படி நமக்கு வந்து அரிசி தானியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாகவும் நம்ம செஞ்சுக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரி இது வந்து மதர் கல்ச்சர் வந்து அங்கே போய் வாங்கிட்டு தாங்க வரணும்.
1: எவ்வளோக்கு விற்கிறாங்க, என்ன விவரம்?
0: ஷெல்லாக் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் 1 கிலோவுக்கு 400-1600 ரூபாய்க்கு போகுதுங்க. அதுலேருந்து எல்லாமே அந்த ஷெல்லாக் எந்த ப்ரொடக்ஷனாக எந்த குவாலிட்டியில் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு எடுப்பாங்க, ஆப்ஷனில் எடுப்பாங்க. 400 ரூபா நல்லா இருந்துச்சுன்னா 800 ரூபா, 1000 ரூபா, 1600 ரூபா இன்னொரு மார்க்கெட் 1 கிலோ.
1: பூச்சி வாங்குறதா இருந்தால் 1 கிலோ கணக்கில் தருவாங்க?
0: ஆமாம், பூச்சி வாங்குறதுன்னா உங்களுக்கு வந்து அது முதல் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சப்சிடியில் தர்றாங்கங்க. அது வந்து ஒரு 400-500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க
1: கிலோ.
0: ஆமாம், கிலோ.
1: கிலோக்கு எத்தனை பூச்சிங்க? ஒரு ஒரு
0: கிலோவுக்கு வந்து பூச்சின்னு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு 100 ல

0: 150 பூச்சி வருங்க.
1: அங்கிருந்து இப்போ நம்ம ஜார்க்கண்ட்லேருந்து டிராவல் பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் தாங்குமா?
0: அதெல்லாம் தாங்கும், அதெல்லாம் அவங்க செஞ்சு தந்துடுவாங்க.
1: சரிங்க, இப்போ நான் வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து அங்கே போக வேண்டியிருக்கோம், அங்கே தங்க வேண்டியிருக்கோம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க செஞ்சு
0: அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அதெல்லாம் செஞ்சு தருவாங்க, அப்படி தான் நம்மளும் போனோம்.
1: பயிற்சி கட்டணம் எவ்வளோங்க?
0: பயிற்சி கட்டணங்கிறது வந்து நிறைய இதில் வைக்கிறாங்கங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு லீவ், அதாவது அதிகமான நாட்கள் இல்லைன்னா ஒரு வாரம் தான், இன்னொன்று வந்து 15 நாள், இன்னொன்று 30 நாள், அதுக்கேற்ற மாதிரிங்க 1000, 2000, 3000 அப்படி தான் வச்சுக்கிறாங்க. ஓரளவுக்கு கவர்மெண்ட் இதுலேயே கொடுக்குறாங்க.
1: அந்த நிறுவனத்தினுடைய பேரை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருங்க, ஏன்னா அதை கூகுள் பண்ணி கூட நம்ம விவசாயிகள் தேடி.
0: ஓ நல்லதுங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ். இப்பத்த பேருங்க இது, இதுக்கு முன்னால் இந்தியன் லேக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு வச்சுருந்தாங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சின்ற இடத்துல இருக்குங்க.
1: ஐயா, இந்த அரக்கோட வரலாறு சொல்லுங்களேன்.
0: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்பட்டு வருகிறது. அப்போ முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அரச மாளிகையில் கூட மரப்பொருட்களுக்கு பாலிஷ் செய்ய இந்த அரக்கை யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று நகை அலங்காரங்களில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க. இசை கருவிகள் இருக்கும் பாருங்க, வயலின், வீணை, அதுகளுக்கு வந்து மெருகூட்டுறக்காக இந்த இதை லாக்கை பயன்படுத்தினாங்க. அப்புறம் கைவினை பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பண்ணாங்க. முத்திரை மெழுகு செய்ய, எப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்க, அந்த சீல் அடிப்போம் அப்படின்னு, அதான் முத்திரை மெழுகுன்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் இயற்கை வளங்களை மிகவும் புத்திசாலித்தனமாகவே பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் ஒரு மதிப்பு மிக்க பொருளாகவே கருதப்பட்டது. அப்புறம் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு இது அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணனால ஏற்றுமதி செய்யப்பட்டது. இன்று உலக சந்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்திய லாக் மிகவும் தரமானதாக கருதப்படுகிறது. அதனால எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல டெவலப்டு கண்ட்ரீஸே நம்மளோட லாக்கை வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு இருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா லாக் உற்பத்தி அதிகரிக்கும் புதிய முறைகளை கண்டுபிடிக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்க்குறதுங்க. அடுத்தது வந்துங்க அதிக உற்பத்தி தரும் பூச்சி இனங்கள், பூச்சியிலேயே வந்து நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குங்க, அதனால் பூச்சி இனங்களில் அதிக உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம பார்த்து அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நல்ல தரமான லாக் தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை வழங்குங்கள், டெக்னாலஜி. அடுத்தது விவசாயிகளுக்கு நேரடி பயிற்சி அளித்தல், இதுக்கு தாங்க நம்ம பேசிட்டு இருந்தோம், 7 நாள், 10 நாள், அடுத்தது வந்து 1 மாதம் கூட அப்படின்னு பார்த்தோங்க. அப்புறம் வந்து அந்த பூச்சி லாக்குங்கிறதே ஒரு பூச்சி, அதை வந்து தாக்கக்கூடிய இன்னொரு உயிரினம் இருக்குங்க, பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இறை விழுங்கி அப்படின்னு சொல்றது. அந்த இறை விழுங்கியை வந்து எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம்? அப்புறம் வந்து நம்மளுடைய தாவரம் வளர்த்துறோம்ங்க, அதுக்கு நம்ம நோய் கட்டுப்பாடு என்ன பண்ணுறதுன்னு அதை பார்க்குறாங்க. அப்புறம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றாங்க. அப்புறம் லாக் பொருளுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஐஐஎன்ஆர்ஜியோட முக்கியமான.
1: சரிங்க ஐயா, இப்போ நம்ம அந்த அரக்கு பூச்சியை கட்டி தானேங்க வைக்கிறோம்?
0: ஆமாம்.
1: எப்படிங்க வந்து அந்த பிரிடேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த விழுங்கக்கூடிய பூச்சிகள் வந்து எப்படி அதை கொல்லும்?
0: அது எப்படி கொல்லும் அப்படின்னா, பிரிடேட்டருங்கிறது வந்து என்னன்னா பாரசைட்டாய்ட்னா ஒட்டுனீங்க, பிரிடேட்டர்னா இறை விழுங்கி. இது சுரப்பி அதை அப்படியே செக்ரீட் பண்ணும்போது ஒரு சில வாசனை திரவியங்கள் வெளியே வருங்க. அப்போ இந்த வாசனை திரவியங்கள் என்ன ஆகுதுன்னா காற்றுல அப்படியே பறக்கும்போது இந்த பிரிடேட்டர்ஸ் யூப்ளமா அமிபாலிஸ்ன்னு இருக்குங்க, அது வந்து அது மேலே உட்காந்து அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுங்க. மேலே என்னதான் செதில் இருந்தாலும் அந்த செதிலையும் ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறத
1: ஆட்டையை போட்டுருவோம்.
0: ஆமாம்.
1: ஐயா, வேறு அதாவது இந்த அரக்கு பூச்சி பற்றி வேற ஏதாவது எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியிருக்குதா குறிப்பிட்டு?
0: லாக் பூச்சி லாக் மரத்தை வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதெல்லாம் 3 மரங்கள் அப்படின்னு சொன்னோம், பியூட்டி ஆஃப் மோனோஸ்பர்மான்னு சொன்னோம், ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொன்னோம், இன்னொன்று வந்து நம்ம பேர் மரம், அதாவது இலந்தை மரம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த லாக் பூச்சி மரத்தின் கிளைகளில் ஒட்டி கொன்று வாழ்கிறது அப்படின்னு சொன்னோம், போய் ஒட்டிக்குது அப்படின்னு சொன்னோம். அது தனியாகவே வாழாது, ஆயிரக்கணக்கான பூச்சிகள் சேர்ந்து வாழுங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவைட்டலைசேஷன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அவை தாவர சாறை உறிஞ்சி மெதுவாக வளர்கின்றன. சரிங்களா? அப்போ லாக் பூச்சியின் வாழ்க்கை பல நிலைகளாக நடைபெறுகிறது. என்னென்ன நிலை? முட்டை நிலை, அடுத்து லார்வா நிலை, அடுத்து பியூப்பா நிலை, அடுத்தது அடல்ட் நிலை. 4 நிலைகளில் வருதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா லார்வாங்கிறது வந்து இளம் பூச்சி நிலை. முட்டையிலிருந்து வெளிவரும் சிறிய பூச்சிகள் புதிய கிளைகளை தேடி நகரும். முதல்ல எடுத்த உடனே முட்டையிலேருந்து வெளியே வந்தோடனே லைட்டாக அப்படியே தேடி இந்த டெண்டர் பார்ட்டுக்கு போகுங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் மென்மையாக இருக்கும். எது? அந்த பூச்சியே மென்மையாக இருக்கும். அப்போது கிளை

0: அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளையில் ஒட்டும் நிலை, ஒட்டிக்குது அதுவே. அப்போது புதிய கிளையில் ஒட்டி கொண்டு தாவர சாற்றை உறிஞ்சும், உரிய தொடங்கும், பின்பு லாக் சுரக்கும் நிலை. மூணாவது நிலை பார்த்தீங்கன்னா லாக் சுரக்கும் நிலை. இந்த நிலையில் உடலில் இருந்து பிசின் போன்ற பொருள் அது சுரக்க தொடங்கிறது. அந்த சுரப்பி தான் பின்னர் லாக்காக மாறுகிறது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். கடைசியில் ஒரு நிலை இருக்கு, வளர்ந்த நிலை. அப்போ பெண் பூச்சி வந்து பெருசாக வளரும், அப்புறம் அதன் உடலில் லாக் படலம் உருவாகும். இதுதான் வந்து லாக் பூச்சியை பற்றி.
1: அப்ப பெண் பூச்சி,
0: ஆமா, இதுல வந்து செக்ஷுவல் இது கிடையாது, பெண் பூச்சியே அது ப்ரொபகேஷன் ஆயிக்கும். அப்புறம் லாக் பூச்சியில பாத்தீங்கன்னா இன வேறுபாடுகள் இருக்கு, அதுல பல்வேறு வகைகள் உள்ளன. ஒன்னு பாத்தீங்கன்னா குசுமி வகை லாக் பூச்சிம்பாங்க, இன்னொன்னு வந்து ரங்கீனி வகை ராகுல. அப்ப இந்த குசுமி வகை லாக் பூச்சியிலிருந்து வந்த அரக்கு தான் வந்து சுத்தமான பியூரான லாக், ஒரு நல்ல தரமான லாக் வர்றது வந்து குசுமி லாக். அடுத்தது பாத்தீங்கன்னா ரங்கிணி லாக்குன்னு, இந்த வகை அதிக உற்பத்தி தரும், ஆனால் குசுமி லாக் மாதிரி ஒரு பியூரிட்டி இருக்காதுங்க. அப்போ என்னென்ன மரங்கள் இந்த லாக்குக்கு ஏற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் பூச்சி எல்லா மரங்களிலும் வாழாது, அதுக்குன்னு சில நோட்டட் மரங்கள் தான், குறிப்பிட்ட மரங்கள் தான் இருக்கு. அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கும்பாதிரி, இல்லைன்னா பூவம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை வந்து சிலோன் ஓக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கம்லாக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலாசுங்கிற ஒரு மரம், அதை வந்து புரசு இல்லைன்னா பலாசு இல்லைன்னா பொரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்.
1: இப்போ நம்ம ஊர்லயே இருக்கீங்க அந்த ரெட் கலர்,
0: ரெட் கலர் ஆரஞ்சு கலர், அதுதாங்க அதுதாங்க
1: அந்த பள்ளிக்கூடத்து மரம் அப்படிமா நாங்கள்.
0: அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் மேல அப்படியே ட்ரெயின்ல போனீங்கன்னா நிறைய மரங்க பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் பத்தி எறிகிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேர் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு வச்சாங்க. அடுத்தது வந்து பேருங்க, இளந்தன்னு சொன்னோம்ல அதுங்க. ஸோ இந்த மரங்கள் ஆரோக்கியமாக இருந்தா தான் லாக் உற்பத்தி வந்து அதிகமாகும்.
1: சிறப்புங்க
0: லாக் பயன்பாடுகள்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விஷயங்களும் மேலே பூச்சு செய்யறதுக்காக பயன்படுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, மரப்பொருட்களுக்கு பாலிஷ் செய்ய, வார்னிஷ் தயாரிக்க, மர பாதுகாப்பு பூச்சாக, இசைக்கருவிகளுக்கு மெருகூட்ட, கைவினைப் பொருட்கள் தயாரிக்க, வளையல்கள் இருக்குன்னு இல்லைங்க அந்த அலங்கார பொருட்களுக்கு பூச்சி வைக்க, நகை தயாரிப்பில் பயன்படுத்த. எத்தனையோ நகை பார்த்தீங்கன்னா வெளியில் மொத்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும், அந்த இதுக்குள்ளே இந்த இதை வச்சுருவாங்க, இதை அறக்க வைப்பாங்க. உணவுப் பொருட்களுக்கு மேற்பூச்சி செய்ய, இந்த ஆப்பிள் எல்லாம் இருக்குது பாருங்க, அதுக்கு மேலே மேற்பூச்சி. மிட்டாய் மற்றும் சாக்லேட்டுகளில் பயன்படுத்தக்கூடும். அடுத்தது வந்து பழங்களுக்கு பாதுகாப்பு பூச்சாக, மருந்து மாத்திரைகளில் மேற்பூச்சாக, அழகு சாதன பொருட்கள் உபயோகப்படுத்தலாம். உதட்டு சாயம் இருக்கு பாருங்க, லிப்ஸ்டிக், அந்த கிளாஸ் வர்றதுக்கு அதில் வந்து இந்த பூச்சியோட இதை யூஸ் பண்ணுறாங்க. நகைப்பூச்சி தயாரிக்கிறதுல மின் சாதனங்களில் பாதுகாப்பு பூச்சாக, மின் கம்பி பாதுகாப்பு பொருளாக, அச்சு மைகள் தயாரிப்பதற்காக, தோல் பொருட்களுக்கு மெருகூட்டு, நம்ம லெதர் இருக்கு இல்லைங்க அதுகளுக்கு கூட நம்ம இந்த லாக் இன்செக்டை யூஸ் பண்றோங்க.
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட கலந்துகிட்டு லாக் வந்து, அதாவது அரக்க எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு எங்க பயிற்சி கொடுக்குறாங்க, எந்தெந்த மரத்துல வளரும், எப்படி அறுவடை பண்றது, அது எப்படி சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப அழகா நிதானமா எங்க நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. உங்களை இது குறித்து ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா விவசாயிகள் தொடர்பு கொள்ளணும்னா உங்க எந்த இல்லைங்க தொடர்பு கொள்றது உங்களை?
0: 9842567511
1: ஐயா, 98 422 567 51 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சிறப்பிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: அரக்கு பூச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான அரக்கு அப்படிங்கிறது ஒட்டும் தன்மையா இருக்கிறதுனால மின்சாரத்தை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பாதுகாப்பு பொருளா இருக்குது. அதோட வார்னிஷ், மை, சோப்பு, வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இந்த மாதிரி பல பொருட்களை தயாரிக்க இந்த அரக்கு பயன்படுது. பல நன்மைகளை தரக்கூடிய இந்த அரக்கு பூச்சிகளை நாம எப்படி வளர்க்கலாம், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, இத பத்தி எல்லாம் ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்த் ஆசப் அவர்கள். அரக்கு பூச்சிகளை வளர்க்கணுங்கிறதுக்காகவே மரங்களை வளர்க்கறதுனால நிலத்தோட ஈரப்பதத்தை காக்கறதோட மண்ணோட வளத்தையும் நம்மளால அதிகரிக்க முடியுது. ஆமாங்க, விவசாயிகள் தங்கள் நிலங்கள்ல இருக்கிற குசம் என்கிற ஒரு மர

கருவேலம், இலந்தை இந்த மரங்கள்ல அரக்கு பூச்சிகளை வளர்க்கறது மூலமா மரங்களோட பயன்பாடும் நமக்கு கிடைக்குது. அதுல இருந்து நமக்கு வருவாயும் அதிகரிக்குது இல்லைங்களா. வாய்ப்புள்ள விவசாயிகள் அரக்கு பூச்சிகளை வளர்த்து அதிகப்படியான லாபத்தை ஈட்டலாமே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.

மெல்லிசை கேட்டீர்கள். அடுத்து தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளே, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் 5,00,000 சிறப்பு பரிசு, 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தனிநபர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் முன்னோடி விவசாயியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள், குத்தகைக்காரர்களும் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாயாகும். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பித் தரப்பட மாட்டார்.

முடியாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. நடைமுறையில் உள்ள இதர மாநில மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகளில் நெற்பயிரில் மேற்கொள்ள பதிவு செய்த விவசாயி இச்சிறப்பு விருதுக்கு பதிவு செய்ய இயலாது. அறுவடை செய்யும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர்களுக்கு நேரிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி அதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பாண்டில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்து வரும் ஆண்டின் குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தை விட கோடை குறுவை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதால் இப்பருவங்களில் சன்ன நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகள் போட்டியில் பங்கேற்கலாம். பயிர் மகசூல் போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசு தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்களுடைய பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறலாம். இவ்வாறு தஞ்சாவூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர் நண்பர்களே, கோழி பண்ணை கழிவில் மற்ற கால்நடைகளின் கழிவை காட்டிலும் அதிக அளவு தலைச்சத்து, மணிச்சத்து, கால்சியம் அடங்கியுள்ளது. இது போன்ற சத்துக்கள் இருப்பது இக்கழிவினை சிறந்த உரமாக மாற்றி பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது. கோழி பண்ணை கழிவில் உள்ள அங்கக சத்துக்களை பயிர்களுக்கு கிடைக்க செய்ய இக்கழிவை அமோனியா ஆவியாதலை குறைக்கும் வகையில் மக்க வைக்க வேண்டும். கோழி எருவை 1 ஹெக்டருக்கு 6 டன் என்ற அளவில் இயற்கை உரமாக அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இத்தொழிலை வியாபார நோக்கில் செய்யும் போது கோழி பண்ணை கழிவுகள் குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்கும். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு தங்களுடைய பகுதியில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் மையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு, குறுவை சாகுபடிக்கு 24 கிலோ சான்று விதையும் 8 சென்ட் நாற்றங்காலும் போதுமானது. 1 ஏக்கருக்கு தேவையான 24 கிலோ விதையை இளம் வெயிலில் 1 மணி நேரம் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 24 லிட்டர் தண்ணீரில் 240 கிராம் சூடமோனஸ் புளோரசன்ஸ் என்ற எதிர் உயிர் பாக்டீரியாவையும் 1 பொட்டலம் அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிரையும் கரைக்க வேண்டும். இந்த கரைசலில் காய வைத்த 24 கிலோ விதையை 24 மணி நேரத்திற்கு குறையாமல் ஊற வைக்க வேண்டும். பின்னர் 24 மணி நேரம் இருட்டில் மூட்டம் போட்டு முளை கட்ட வேண்டும். முளைப்பருக்கள் அனைத்து விதைகளிலும் தோன்றியுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். திருப்தியான முளைப்பருக்கள் காணப்படாவிட்டால் விதைகளை 1 மணி நேரம் இருட்டில் வைத்து முளை கட்டிய பின் பயன்படுத்துமாறு சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் கோடை காலத்தில் பயிரிடப்பட்டுள்ள சோளம், கம்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள மூடாக்கு முறை தொழில்நுட்பத்தை பின்பற்றலாம். மேலும் தர்பூசணி, வெள்ளரி, காய்கறி பயிர்களுக்கு சொட்டுநீர் பாசனம் மூலம் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டும் நீர் பாய்ச்சலாம். பகல் நேரத்தில் நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்க்குமாறு விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருள் ஈக்களின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகளின் அடிப்பகுதியில் முட்டை குவியல்களை சுற்றி ஒழுங்கற்ற வெள்ளை நிற சுருள்கள் தென்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் கீழ் இலைகளின் மேற்பரப்புகளில் கருமை நிற பூஞ்சையானது தூசி நிறைந்த திட்டுகளாக ஒளி சேர்க்கையை பாதிக்கிறது. பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இலைகள் காய்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்திட முதலில் அதிக திறன் கொண்ட தெளிப்பான் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி அல்லது அசாடிராக்டின் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தென்னை ஓலையின் அடிபுறம் தெளிக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. குடியரசுத்

தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்கை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், புத்த பாரம்பரியமும் மக்களிடையேயான பிணைப்பும் இந்தியா மியான்மர் இடையே தனித்துவமான நெருக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் அமைதி மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் வரலாற்று நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவது, எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு மற்றும் வர்த்தகம் குறித்து விவாதிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநில உரிமை, நதிநீர் உரிமைகளை மாநில அரசு விட்டுக் கொடுக்காது என்றும், நிதி நிலைமையை சீர்செய்து விவசாய பெருமக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழகத்தில் தகுதி அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என்றார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை பெருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற உலக பால் தின விழாவில் உரையாற்றிய அவர், நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனங்களை லாபத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து அரசு திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற அதிகாரிகளை அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பனவினர் நல விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பள்ளி மாணாக்கர் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணாக்கர் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது இத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 472 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 417 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு விதர்பா முதல் தெற்கு உள் கர்நாடகா தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, திருவண்ணாமலை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என இந்த மையம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருள்மிகு வேணுகோபால பார்த்தசாரதி திருக்கோவிலில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் டெமோலைனர் இணை, பின்லாந்தின் ஹாரி பிரிட்டனின் ஹென்றி இணையை நாளை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து அரையிறுதியில் நாளை மறுநாள் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் நேபாளம் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

கார்மேகங்களுக்கு நடுவே நிலா உலா போகும் இரவு நேரம், பணிகள் எல்லாம் முடிஞ்சு நாமும் இளைப்பாறுகிற நேரம். இனிமையான இந்த நேரத்தில் இதயம் தொட்ட 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை. 8:06 ஆகுது. நேர்களே, உங்கள் விருப்பமான பாடலை கேட்க 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமைய நிகழ்ச்சியில். நம்மோடு இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: பேருங்க?
1: பேர் சையத் அபுதாகிர் பேசுறேன்.
0: சையத் அபுதாகிர், என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: உவே உனக்கால இருந்து சொல்லாமலே அப்படிங்கிற பாட்டு.
0: சரி, சொல்லிட்டீங்க என்ன பாட்டுன்னு கேட்போம். நன்றிங்க சார்.

0: 8:17 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிவி நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கும். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய நேர், வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் குளம், சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: சார், செம்பக்கரை சங்கைய படத்துல வந்து செந்தல் காற்றே செந்தல் காற்று, இந்த பாடல் வந்து எங்க தங்கச்சி சங்கீதா அவங்களுக்கு சிறப்பு பாடலா, பிறந்தநாள் வாழ்த்துக்களாக சிறப்பு பாடல்.
0: நன்றி நன்றி, கொடுத்துடலாம் நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல்.

0: 8:21 நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஐயா இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேருங்க ஐயா?
1: நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சைப்பங்கில பிரபாகரன் பேசுறேன் ஐயா.
0: பிரபாகரன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த முந்தானை முடிச்ச படத்துல இருந்து ஐயா, விளக்கு வச்ச நேரத்துல இளையராஜா ஐயாவும் அம்மா ஜானகி அம்மாவும் பாடின பாடல் ஐயா.
0: சரிங்க சார், சந்தோஷமா கேளுங்க கேளுங்க.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஓடினேன். நேர் வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஈழப்பிலிருந்து ராகவசந்தர்
0: ஐயா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: என்ன சமைச்சு வந்து ராசிதான் கைராசன் பாட்டு
0: கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.

நேர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து உங்கள் விருப்பமான பழைய பாடல்களை கேட்டு ரசிங்க. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம். அதன் பிறகு இரவு இசை இனிமை தொடரும். பண்பலை 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: 8:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேர் வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
0: பாச வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் அனுபவம்.

0: பிரச்சனை.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
0: பூந்தலில் திரைப்படம் சார், எஸ்பி வயசுலேயும் எஸ்பி சைலஜா வயசுலேயும் மனதில் என்ன நினைவுகள் என்ற பாடல் சார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.
1: நன்றி சார், நீங்கள் கேட்ட மாதிரி பாடல் கேட்டலாம்.

0: இனிமையான பாடல்களோட அணிவகுப்பாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ இரவு இசை இனிமை. அடுத்து நம்மோட வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, உங்க பேர்?
1: என்னுடைய பெயர் பெரம்பலூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் சார்.
0: இழுப்புக்குடி கண்ணன், என்ன பாடல் வேணும்?
1: கருணா படத்திலிருந்து சார், மலரே மௌனமா என்ற பாடல் ஒளிபரப்பு.

0: 8 மணி 40 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இறைஞ்சிருக்கோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இனிப்பில் நம்ம கூட இணைய போகும் நேர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, என்ன பாட்டு வேணும், யார் பேசுறீங்க?
1: பாலக்காட்டுல இருந்து சந்தியா பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும்?
1: என் தங்கை கல்யாணம்ல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றிம்மா இனிப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரியே பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

நேர்களே, திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு, டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கேட்க மறவாதீர்கள்.

0: 8:44 நிமிஷம். திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. உங்க பேரு?
2: பெரியா கவுண்டர்.
1: எந்த ஊருங்க?
2: திருச்சி மாவட்டம் முனப்பரவட்டம் அணியாப்பூர் பக்கத்தில் பாறைக்குங்கிற ஊர்.
1: சரிங்க. என்ன பாட்டுங்க?
2: பெரிய வீட்டுக்காரன் பட்டியம் வந்து பல்லாக்கு கிடைக்கும்.
1: ஓகே சார், நன்றி.

0: இரவு இசை இனிமையில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
1: வணக்கம், திருச்சி செல்வனிலிருந்து சரவணன் பேசுறேன் சார்.
0: சரவணன் சொல்லுங்க. சரவணன், என்ன பாடல் வேணும்?
1: சார், எனக்கு வந்து மீண்டும் கோகிலா படத்துல வந்து பொன்னானம் என்ற ஒரு பாட்டு வேணும்.
0: அருமை சார், கேட்கலாம் பாட்டு.
1: ஓகே, கேட்கலாம்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலிருந்து நடராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார். நம்ம நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க சார். போற பாட்டு எல்லாம் அருமையா இருக்குதுங்க சார்.
0: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: சூரியன் படத்துல வந்து 18 வயசுங்கிற பாட்டு போடுங்க சார். எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

0: இன்னும் சில நோட்டுகளில் ஆங்கிலத்தில் செய்திகளாய் நியூஸ் அட் 9 ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: Good evening. This is Akashwani. I'm Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi and President of Myanmar U Mae Aung Hlaing hold talks in New York.

0: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.
1: A rose is a rose, a rose, a rose.

அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி அல்லது A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். இனியராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் இனிய ராகம்.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: கடந்த ஆறு வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: இனிமையான பாடல்களோடு

இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. உங்க விருப்பமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க தொட்டு வரலாம். சுலி

4-3-1 என்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இணைந்திருங்கள், இது ஞாபகம் வருதே திருச்சி FM ரெயின்போ 102.1 இல்.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது சத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
1: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: அடிமை

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரை இசை பாடல்களை தரும் ஞாபகம் வருதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உடையார் பாளையம் மூர்த்தி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: பால்குடம் படத்திலிருந்து முடுநிலவில்ங்கிற பாட்டு வேணும் சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. ஏன் நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 10:11 கேட்டிருக்கோம், ஞாபகம் வருது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உடையார்பாளையம் அஜின்.
0: உடையார்பாளையத்திலிருந்து அஜின் ஐயா, உங்களுக்கு முன்னால் பேசின நேயரும் உங்க ஊர்ல இருந்து தான் பேசினாரு. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இதயவினை திரைப்படத்தில் இருந்து திருநிறை செல்வி மங்கையர்கரசி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததுக்கு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்களினுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:16 ஆக போகுது. இனிப்பில் யார் வர போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நாளிலிருந்து பார்வையிட்டு அமாவாசை.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: குடியரசு கோயிலிருந்து ஆடல் பாடலை கேட்டு.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். இரவு நேரத்தில் பாடல் மட்டும் இல்லாமல் ஆடலும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டிருக்காரு ஐயா, கொடுத்துடலாம்.

0: 10:22 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுடைய விருப்பமா ஞாபகம் வருது நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் அந்த காலத்தில் அவங்க ரசித்த பாடல்களை ரசித்து கேட்டுட்ருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நினைவது மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தூப்பூச்சது கே சுப்பிரமணியன். திருடாதே பாடல், திருடாதே பாப்பா திருடாதே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் ஐயா. வரிசையா எம்ஜிஆர் பாடல்களா நேர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. நேர் விரும்பி கேட்ட பாடல் இப்ப கேட்போம்.

0: 10:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கந்தரபோட்டை வட்டம் புதுநகர்லேருந்து முத்து.
0: முத்து ஐயா, சொல்லுங்கள் என்ன பாட்டு?
1: படம் வந்து சார் பாபு.
0: ம்,
1: இதோ இந்த தெய்வம் உன்னாலே எங்கள் பாடம்.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரை இசைப்பாளர்களை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்புல வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கரூர் மாவட்டம் காவல்கரன் பட்டியிலிருந்து வெள்ளச்சாமி பேசுறேன்.
0: வெள்ளச்சாமி ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு இன்னைக்கு?
1: விவசாயி படத்திலிருந்து விவசாயி விவசாயிங்கிற பாட்டு சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. ஏன், நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி.

ஞாபகமறதி நிகழ்ச்சியில் நேர்களே, நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1 மற்றொரு 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

என்ன உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு? யாருன்னு

10:36 ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் நேர்களே, நீங்களும் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

0: நீங்கா நினைவுகளோடு பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 10:40 ஆக போது இனிப்பில் வரக்கூடிய நேர். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: லால் கொத்தனார் சுந்தரம் சார்.
0: சுந்தரம் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: சார் படம் வந்து வண்ணக்கிடி.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றிங்க ஐயா இனிப்பில் வந்ததுக்கு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் ஞாபகம் வருது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களினுடைய விருப்பமாக ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:46 ஆகுது. இனிப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மாரடு கிராமம் எம்ஏ ரமேஷ் பேசுறேன். மாரடிலிருந்து எம்ஏ ரமேஷ், துறை ரொட்டம், திருச்சி மாவட்டம் சார்.
0: ஐயா, என்ன பாட்டு வேணுங்கய்யா?
1: படம் வந்து தலைவன், பாடல் வந்து அறிவுக்கு வேலை கொடு என்ற பாடல ஒளிபரப்பும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் சார்.
0: நன்றிங்க, நன்றிங்கய்யா. உறங்க போகும் நேரத்திலையும் அறிவுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா பாடல் கேட்டிருக்காரு. கேட்டுருவோம். அறிவுக்கு

0: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இனிப்பில் வரக்கூடிய நேர், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, இனிப்பில் இருக்கீங்க.
1: பட்டவாசன் நந்தகோபால் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நந்தகோபால் ஐயா?
1: பாடம் வந்து சார் ஒளிவிளக்கு. பாட்டு வந்து சார் நாங்கள் புதுசாக கட்டிக்கிற ஜோதியான அந்த பாட்டு சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: 10:54 நிகழ்ச்சியில் நம்மோடு பேச போகும் நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்துமா?
1: கணவரை கண்கண்ணிலிருந்து பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? சரஸ்வதி அம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கும் சார். இணையத்துல அத்தஞ்சே நல்லா இருக்கு.
0: நலமா இருக்கோம்மா.
1: நன்றி.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க விரும்பி கேட்ட மாதிரியே பாடல்.

0: மலரும் நினைவுகளை மனதோடு சேர்த்தது ஞாபகம் வருது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நாளை இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். 938-546-1 அப்படிங்கிற எண் மூலமாக நாளை இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க.
1: கொஞ்சம் யோசிக்கலாமா அன்பே? உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கேன்?
1: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்.
2: என் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
3: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
0: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.